நேர்லே எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
4: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
5: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
4: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
5: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
4: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்

0: வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27 தேதி நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புலரும் இந்த காலை பொழுது நம் அனைவருக்கும் வல்லமை தரவல்லதாய், வெற்றிகளை தரவல்லதாய் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி துவங்குவோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் பக்தி பாடல்கள் வாயிலாக
3: அருள்மணி மாலை
2: நிகழ்ச்சி துவங்கும் நேரம் 6:02:45.

ஒலிக்க கேட்டோம் எஸ் ஜானகியின் குரலில் புத்தனேரி சுப்பிரமணியம் வரிகளில் எல் கிருஷ்ணன் இசையமைப்பில். நாம் பக்தியுடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் FM 102.3.

ஆழ்வார்களின் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையாக கருதப்படும் ஸ்ரீரங்கம் என்னும் திருவரங்கத்தின் பெருமை உணர்த்தும் பாடல் கேட்டோம். இந்த கோவில் 7 மைய வட்ட சுவர்களையும் 21 வானுயர்ந்த வண்ணமயமான சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட நுழைவாயில் கோபுரங்களையும் கொண்டுள்ளது. கோயிலுக்குள் ஒரு நகரம் என்று கருதப்படும் திருவரங்கம் மற்ற கோயில் நகரங்களைப் போலல்லாமல் ஸ்ரீரங்கம் கோவிலின் வெளிப்புற சுற்றுச்சுவருக்குள் கட்டப்பட்ட ஒரு உயிரோட்டமான பரபரப்பான நகரமாகும். அந்த கோவிலின் மகிமையை வாணி ஜெயராம் குரலில் ஒலிக்க கேட்டோம்.

என்று கருதப்படும் திருவரங்கம் மற்ற கோயில் நகரங்களைப் போலல்லாமல் ஸ்ரீரங்கம் கோவிலின் வெளிப்புற சுற்றுச்சுவருக்குள் கட்டப்பட்ட ஒரு உயிரோட்டமான பரபரப்பான நகரமாகும். அந்த கோவிலின் மகிமையை வாணி ஜெயராம் குரலில் ஒலிக்க கேட்டோம்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருப்பவர்கள் கும்பகோணம் சகோதரிகள் சந்திரிகா மற்றும் மல்லிகா. பாடலுக்கு வரிகள் உதயராஜா, குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

ஆழ்வார்களின் மற்றுமொரு பாடல் பெற்ற தலமான திருப்பதியின் பெருமை சொல்லிய பாடல் கேட்டோம். இந்த திருப்பதி என்பது சேஷமலை, கருமுகில் மலை அல்லது கருடமலை, நீலமலை, அஞ்சனமலை, எருமை மலை அல்லது விருசபமலை, மாயோன் மலை அல்லது நாராயணமலை, வேங்கடமலை என ஏழு மலைகளால் சூழப்பட்டிருப்பதனால் இந்த தலம் ஏழுமலை என்றும் அழைக்கப்படுகிறது.

ஒரு பிடி அவளினை தருமுனம் பெறுவதில் ஒருவனின் வறுமையை ஒழித்தவா. சில எடுக்கனை தொடு என உரை தருவதில் விஜயனின் துணி

மனிதனுக்கும் அவனது படைப்பாளனுக்கும் இடையிலான ஆன்மீக தத்துவ பரிமாற்றமே பகவத்கீதை எனப்படுகிறது. வாழ்க்கைக்கான நேரடி வழிகாட்டியாகவும் இந்த பகவத்கீதை என்பது கருதப்படுகிறது. இது வெறும் ஆன்மீக நூல் மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் அழுத்தங்கள், சவால்கள் மற்றும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தும் நடைமுறை தத்துவங்களை வழங்குகிறது. மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் பக்தி யோகம், அதாவது இறையன்பு, கர்மயோகம், பலனை எதிர்பாராத கடமை என்பது, மற்றும் ஞான யோகம், அதாவது அறிவு, ஆகியவற்றை வலியுறுத்துகிறது பகவத்கீதை. அந்த பகவத்கீதையின் புகழ் எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில் ஒலிக்க கேட்டோம். கல்பனாதாசன் வரிகளில் கே வீரமணி மற்றும் கே சோமு இருவரின் இசையமைப்பில்

தமிழர்களின் கலாச்சாரம், மொழி மற்றும் ஆன்மீகத்துடன் பிரிக்க முடியாதபடி இணைந்துள்ள முதன்மை கடவுளான முருகன். அவரின் புகழ் ஒலிக்க கேட்டோம் தேரெழுந்தூர் சகோதரிகளின் குரலில்.

சிவபெருமானின் சக்தியும் விஷ்ணுவின் மோகினி அவதாரமும் இணைந்து உருவான அந்த ஐயப்பனின் புகழ் ஒலிக்க கேட்டோம் பி லீலாவின் குரலில். ஐயப்பனை தர்மசாஸ்தா என்றும் நாம் அழைப்பது வழக்கம். 18 மலைகளுக்கு நடுவே மிக உயரமான இடத்தில் கோவில் அமைந்திருந்த அந்த ஐயப்பனின் புகழ் நம் அனைவருக்கும் கிடைக்க அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் பக்தி பாடல்கள் வாயிலாக தினமும் நாம் வணங்கும் அந்த இறைவனை நாம் தியானம் செய்வோம்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் எஸ் ஜானகி. கே வி கே சங்கர் வரிகளில், விஜய் பாஸ்கர் இசையில் பாடல் ஒலிக்க கேட்கலாம். ஆதிசக்தியின் மிக சிறப்பான மற்றும் சக்தி வாய்ந்த வடிவமாக கருதப்படும் காமாட்சி அம்மனின் புகழ் ஒலிக்க கேட்கலாம்.

சிவபெருமானின் அம்ச அவதாரமாக, அதாவது ருத்ர அவதாரமாக கருதப்படும் ராம பக்தரான அனுமனின் புகழ் ஒலிக்க கேட்டோம். அருணகிரி இசையமைத்து பாடிய பாடல் மூலம் மதுராந்தகம் குமார் வரிகளில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

மலேசியா வாசுதேவன் குரலில் எம் ரத்னம் எழுதி இசையமைத்த பாடல் ஒலிக்க கேட்டோம். அன்பு என்பது நிபந்தனையற்றது, சுயநலமற்றது மற்றும் தியாகமானது. நாம் வணங்கும் இறைவன் அன்பு வடிவில் இருக்கிறார். ஆகவே அனைவரிடமும் அன்பு செலுத்துவோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்க இருக்கும் பாடல் நாகூர் ஈஎம் ஹனீஃபா குரலில் அப்தின் வரிகளில்

0: நாம் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: தொடர்வது 6:45 மணிக்கான மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இத்தாலி சென்றடைந்தார். ரோம் விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவழியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பிரதமர் இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்த

0: குறித்து பேச்சுகள் அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் தமது இந்த பயணம் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை திரும்புகிறார். கேரள மாநில ஆளுநராக உள்ள அவர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக வகிக்கிறார். கடந்த 16ஆம் தேதி திருவனந்தபுரம் சென்ற அவர் கேரளத்தில் புதிய அரசு பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 9 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். காலை மணி 9:30 வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in, results.diglocker.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு அறிந்து கொள்ளலாம். அந்தந்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் அளித்துள்ள கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தங்கள் அரசை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் தங்களின் நிலைப்பாடு என்றும், அதில் எந்த சமரசமும் இல்லை என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ஃபார்மசிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதை தவிர எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சு ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 5000 ஃபார்மசிஸ் ஓப்பனாக தான் இருக்கும். பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸ் இந்த வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற
3: உதகையில் கோடை சீசன் களைக்கட்டியுள்ள நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதனால் சுற்றுலாத் தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முகப்பு மற்றும் அதனை சுற்றி மலர்களால் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ள திருவாரூர், ஆடித்தேர், மாமல்லபுரம், திருவள்ளுவர் சிலை என 20க்கும் மேற்பட்ட மலர் வடிவங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். மேலும் அலங்கார மேடைகளில் 50,000 மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசிக்கின்றனர். தொடர்ந்து மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் காலை முதல் மாலை வரை தவறியல் பூங்காவில் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுநாள் தொடங்கும் இந்த ஆண்டிற்கான கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 28ஆம் தேதி வரை 7 நாட்கள்

நடைபெறவுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், தெற்கு உள் கர்நாடகா வரையிலான பகுதியிலும் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரி செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பதிலாக இந்தியர்கள் உள்நாட்டு சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்ததை இந்திய ஹோட்டல்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27 தேதி நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு MS பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்த யானை கூட்டத்தை மாவட்ட வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பன்னாரி மாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டதில் 1,21,00,000 ரூபாய், 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு GS சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஸ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25 தேதி முதல் அடுத்த மாதம் 6 தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரில் இருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் முழுமையான கொண்டாட்டம் கொண்டுவரத்துக்காக நம்ம விவித் பாரதி தமிழ் FM 102.3 இன்னைக்கு என்னலாம் நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காலை 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 8:02 உங்கள் விருப்பம், அதாவது நேயர்களாகி நீங்கள் கடிதங்கள் வழி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எழுதி அனுப்ப, அதை உங்கள் பெயர்களோட கூட நீங்கள் விரும்பிய பாடலை ஒலி உலா செய்யக்கூடிய நிகழ்ச்சி இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலை 9:02 கலக்கல் அரங்கம் அப்படிங்கிற ஒரு கேம் ஷோ இருக்குது. 10 மணிக்கான செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 10:02 என் கேள்வி

0: என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் தினம்தோறும் விதவிதமான கேள்விகள், பொது அறிவு கேள்விகள், நிறைய கேள்விகள் கேட்குறோம் இல்லையா உங்கள் கிட்டக்க. அது அது மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள், விளையாட்டுத்துறையில் சமீபத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் விடையளிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 11:02 பார்த்தீங்கன்னா என்றும் இனியவை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் தினம்தோறும் நாம் வந்து 1950, 1960, 1970களில் வெளிவந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மதியம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ நேரம், இதில் வந்து 1980 காலகட்டத்தில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக ஒலி உலா வந்துட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சி இன்னைக்கும் தொடரும் மதியம் 12 மணிக்கு. மதியம் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா பாடல் உங்கள் சாய்ஸ், அதாவது நேர்களாக நீங்கள் தொலைபேசி வழி வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை சொல்ல உடனே அந்த பாடலை நாம் வந்து கேட்கக்கூடிய ஒரு தருணம் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் 2:15 எங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் 3 மணிக்கு வர்ணஜாலம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் 2000 ஆண்டுலேருந்து 2020 வரைக்கும் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக ஒலி உலா வரக்கூடிய தருணம். அதுக்கப்புறம் மாலை நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட அப்படிங்கிற கேம் ஷோ இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மாலை 5:10 பூந்தென்றல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்கு, இதில் நேர்களாக நீங்களும் பங்கு பெற முடியும். அதுக்கப்புறம் வந்து 6 மணிக்கு பக்தி மாலை, அதாவது திரையிசையில் வெளிவந்த பக்தி பாடல்களின் அணிவகுப்பாக மாலை 6 மணிக்கு பக்தி மாலை அப்படிங்கிற நிகழ்ச்சியை நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மூலமா நீங்க கேட்க முடியும். மாலை 6:40 பார்த்தீங்கன்னா என் விருப்பம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 7:00 பார்த்தீங்கன்னா வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரம், இதில் பங்கேற்போர் வந்து வானொலி நேயர்கள் பாலயோக மீனா, கன்னித்தாய், பாலசுப்ரமணியம், நீதிராஜன், வேணுகுமார் ஆகியோர். தூத்துக்குடி ஆகாஷ்வாணியோட படைப்பான இந்த நிகழ்ச்சியை 7:00 நாம் கேட்க முடியும். 7:25 திரைகாணம் நிகழ்ச்சி இருக்குது. 7:30 நம்மை சுற்றி அப்படிங்கிற தலைப்பில் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் தருபவர் பி சரவணன் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7:35 பாட்டும் பயணமும் அப்படிங்கிற தீம் பேஸ்டு சாங்ஸ், அதாவது பாடல்கள் உங்களுக்காக ஒலி உலா வரும். அதுக்கப்புறம் 7:55 பார்த்தீங்கன்னா இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:05 நீ கோரினால் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு அப்படிங்கிற நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கக்கூடிய இதமான பாடல்கள். ஸோ இவ்வளோ நிகழ்ச்சிகள் உங்களுக்காக ஒலி உலா வர இருக்குது. எல்லாம் கேட்கணும்னு ஸ்டேட்யூண்டாக இருங்க நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: திட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆயிட்டு இருக்குங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து தினம்தோறும் கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதில் வந்து காலை பொழுது நம்ம வந்து நல்ல விதமாக ஆரம்பிக்கணும். எல்லாருக்குமே இந்த காலை பொழுதுங்கிறது தொடர்ந்து அந்த நாள் முழுக்க வந்து நல்ல விதமாக இருக்கணும் அப்படிங்கிற

காரணத்துக்காக நல்ல எண்ணங்கள் நாம் எப்போவுமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் எதுவும் முடியும், யாராலும் முடியும், எப்பொழுதும் முடியும் அப்படிங்கிறத நாம் திண்ணமாக நம்பினோம் அப்படின்னாக்க எல்லாராலையுமே நாம் எடுத்துக்கிட்ட நம்ம முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறத அடைய முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் கடினமானவை அப்படிங்கிறது நிறைய இருக்குது, ஆனால் முடியாது அப்படிங்கிற வார்த்தைங்கிறதே கிடையாது. ஸோ எல்லாராலையும் அந்த கடினமான உழைப்பை போட்டோம் அப்படின்னாக்க வெற்றி அப்படிங்கிறது எல்லாருக்குமே சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு நாம் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய தினம், பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கும் விவித் பாரதியின் அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.

ராகவேந்திரா, கார்த்திக், சுஜாதா இவங்களோட குரல்களில், விவேகாவோட வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையமைப்பில் காதலுடன் அப்படிங்கிற படத்துலேருந்து நாம் அந்த பாடல் கேட்டோம். நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு வழங்கிக்கிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. ஃபேஸ்புக், அதாவது முகநூலில் நாம் ஏற்கனவே ஒரு கேள்வி பதிவு பண்ணியிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னாக்கா, ஆத்தி மலர் மாலையை அணிந்த சோழ மன்னர்களை ஆரங்கண்ணி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எந்த ஐம்பெரும் காப்பியத்தில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல போட்டுட்டீங்க ஃபேஸ்புக்கில் அப்படின்னாக்கா, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் ஆன்சர்ஸ் போட்டுட்டிங்கன்னா, நிகழ்ச்சியோட முடிவில் இதற்கான விடை என்ன அப்படிங்கிறது, யார் யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும்.

0: காதல் ஓவியம் அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வைரமுத்துவோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில் நாம அந்த பாடல் கேட்டோம்.
1: உங்கள் விதிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: முட்டாள், புதுகார் வெல்ல வாய்ப்பு? வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டேட், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.

0: முட்டாளே.
1: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
2: ஓ
0: நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
2: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
1: RBI சொல்கிறது ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
2: கூலாக இருங்கள்.

குரு அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோட பாடின பாடல், அது கண்ணதாசனோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

0: சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 7:15 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 பயணமாக வரும் 23 தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 5 சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் அதிபர் செர்ஜியோ மேட்டரெல்லாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் இத்தாலி பயணம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால பன்முக பரிமாணம் கொண்ட நல்லுறவுகள் மேலும் உத்வேகம் அடையும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2024 இத்தாலியில் நடைபெற்ற G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3rd உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நார்டிக் நாடுகளுடன் பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க இந்தியா முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். ஸ்வீடன்

0: நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வடக்கு ரயில்வேயில் அடங்கிய புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே புதுதில்லி தவிர்த்து இதர ரயில் நிலையங்களில் முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி பால்பால் வழித்தடத்தில் கவாச் கருவி நேற்று பொருத்தப்பட்டதாக வடக்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருவி பொருத்தப்பட்டிருப்பதன் மூலம் ரயில்கள் மோதலை தவிர்க்க முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதன்முறையாக வருகை தரவுள்ளார். கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுதில்லியில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தின் போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயரதிகாரிகளுடன் மார்க்கோ ரூபியோ விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில் குவாட் நாடுகளின் கூட்டத்திற்கும் இந்தியா ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மஞ்சி 2 நாள் பயணமாக நாகாலாந்து சென்றுள்ளார். திமாபூர் விமான நிலையத்தில் அவரை உயரதிகாரிகள் வரவேற்றனர். இன்று நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் திரு மஞ்சி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக கலந்துரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3D அவதார் தொழில்நுட்ப உதவியுடன் மகாத்மா காந்தியை நேரலையில் கொண்டுவரும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அருங்காட்சியகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்காக ஹாலோ பாக்ஸ் கலந்துரையாடல் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த வசதி இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே இந்த அருங்காட்சியகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல், முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஆகியோருடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நேற்று துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. மேற்கு சிங்பூம் மாவட்டம் பொடாஹட் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இருதரப்பினருக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும், தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,34,00,000 ரூபாய் மதிப்பில் 46 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமான பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் ₹1,78,00,000 மதிப்பீட்டில் 35 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பட்டரைப்பெரும்புத்தூர் ஊராட்சி பகுதியில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் ₹56,00,000 மதிப்பீட்டில் 11 வீடுகளின் கட்டுமான பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் பயனாளிகள் தங்களுக்கு பிரதமரின் வீடு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மத்திய அரசின் நிதி உதவி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தற்போது இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமான நிரந்தர வீட்டை வைத்துக் கொள்ளாத குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வீடு பெற்றுள்ள பயனாளி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
3: என்னுடைய பேரு வசந்தி, திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கூரை வீட்டில் இருந்தேன். இப்ப வந்து பிரதம மந்திரி வீடு கொடுத்து நல்லா

0: தளம் வீட்டில் இருக்கேன். அந்த கூரை வீட்டில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தளம் வீட்டில் நல்லா இருக்கேன். பசங்களோட என் குடும்பத்தோட நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா. அதுக்கு வந்து பிரதம மந்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு கோர்டோஃபான் மாகாணத்தின் கியூபாஷ் நகரில் உள்ள சந்தையில் கூடியிருந்த மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை இராணுவத்தினர் நடத்தியிருப்பதாக உள்ளூர் அமைப்பு சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. சூடானில் இராணுவத்திற்கும் துணை ராணுவ அதிரடி ஆதரவு படையினருக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் துணை ராணுவ படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கோர்டோஃபான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என ராணுவம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் அமெரிக்கா மற்றும் கூட்டு ராணுவ படையினரின் தாக்குதலில் இதுவரை 175 ஐஎஸ் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலின் போது அவர்கள் கொல்லப்பட்டதாக நைஜீரிய ராணுவ செய்தி தொடர்பாளர் சமைலா உபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் ஐஎஸ் தீவிரவாதிகளின் மறைவிடம், ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களின் நிதி தலைமையகம் தகர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரனும் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ரன் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்காட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:25:15 ஆயிட்டு இருக்குங்க. அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து நாம் கேட்க போகிறோம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பூவும் பொட்டும் அப்படிங்கிற படத்துலேருந்து எல்ஆர் ஈஸ்வரியோட குரலில் வாலியோட வரிகளில் கோவர்தனமோட இசையமைப்பில்

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில் வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: மருமகளே, என்னம்மா இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
4: அதாவது
3: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
4: அப்ப கொடுக்கல் வாங்க?
3: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
4: ஓ,
3: அதாவது UPI ல இருந்து?
4: அப்படியா?
3: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
4: அது என்னம்மா?
3: முகத்தை காட்டுறது கூட UPI கிட்ட காட்டு.
4: நீங்க வேற அம்மா.
5: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

சுமை தாங்கி அப்படிங்கிற படத்துலேருந்து நாம் அந்த பாடல் கேட்டோம். யார் பாடியிருந்தாங்க அப்படின்னாக்கா பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி இவங்களோட குரல்களில், கண்ணதாசனோட வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:34:35 ஆயிட்ருக்குங்க. இன்றைய தினம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் என்ன மாதிரி பாடல்கள் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிட்ருப்பீங்க. அது எதனால் இன்றைய தினம் அந்த மாதிரி பாடல்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்ருப்பீங்க. அடுத்த பாடல் அந்த வரிசையில் உங்களுக்காக இதோ

ஏஎல் ராகவன், ஜமுனா ராணி இவங்களோட குரல்களில், சிட்டி பாபுவோட வரிகளில், எஸ்பி கோதண்டபாணியோட இசையமைப்பில், நாகமலை அழகி அப்படிங்கிற படத்துலேருந்து நாம் அந்த பாடல் கேட்டோம்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடி ஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: தமிழ் எஃப்எம் 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம் இதுவரைக்கும் வந்து தேன் வண்டு அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் கேட்டோம். என்ன காரணம் அப்படின்னாக்கா, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உலக தேனீக்கள் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தினமாக கடைபிடிக்கப்படுது. அதனால் அந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் கேட்டோம். ஸோ பழைய பாடல்கள் வேண்டாம், எங்களுக்கு புது பாடல்கள் தான் வேணும்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்காக இப்போ அடுத்த 20 நிமிடங்கள் புது பாடல்கள் உங்களுக்காக.

வாழை அப்படிங்கிற படத்துலேருந்து தீயோட குரலில், யுகபாரதியோட வரிகளில், சந்தோஷ் நாராயணனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிட்டுருக்குங்க.

அசுரன் அப்படிங்கிற படத்துலேருந்து வேல்முருகன், ராஜலட்சுமி, நெப்போலியா இவங்களோட குரல்களில், ஏகாதசியோட வரிகளில், ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வந்து நாம் தினந்தோறும் ஒரு கேள்வி கேட்டுட்ருப்போம் இல்லையா ஃபேஸ்புக் மூலமாக. அது மாதிரி இன்றைக்கும் முகநூல், அதாவது ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி போட்டிருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, ஆத்தி மலர் மாலையை அணிந்த சோழ மன்னர்களை ஆரங்கண்ணி சோழன் அப்படின்ட்டு எந்த ஐம்பெரும் காப்பியத்தில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. நிறைய நேயர்கள் ஆல்ரெடி ஆன்சர்ஸ் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் இன்னும் போடலை எனக்கு, இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள இந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னாக்க, சரியான விடை என்ன அப்படிங்கறதையும், யார் யாரெல்லாம் சரியான விடைகள் போட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்க முடியும்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

மதராசி அப்படிங்கிற படத்துலேருந்து ஜி ரவியோட குரலில், விவேக்கோட வரிகளில், அனிருத் ரவிச்சந்தரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்தாச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஆத்தி மலர் அப்படிங்கிற அந்த மலரை வந்து சூடிக்கிட்ட சோழ மன்னர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட பெயர் சொல்லி அழைப்பாங்க. இதை பற்றி எந்த ஐம்பெரும் காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதா கேள்வியாக கேட்டிருந்தோம் ஃபேஸ்புக்கில். இதற்கு நிறைய நேயர்கள் வந்து சரியான விடை போட்டிருந்தாங்க. விடை போட்ட அனைத்து நேயர்களுக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். ஸோ அந்த விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, சிலப்பதிகாரம். இந்த ஐம்பெரும் காப்பியத்தில் தான் வந்து அந்த நம்ம கேட்ட கேள்விக்குண்டான விடையை வந்து போட்டிருக்காங்க. அதாவது ஆத்தி மலர் மாலையை அணிந்த சோழ மன்னனை ஆரங்கண்ணி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து எதிர்பார்த்தோம் கேள்விக்கான பதில். ஆனால் நேயர்கள் மூலமாக இன்னும் கூடுதல் தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னாக்கா, ஒரு நேயர் சொல்லியிருக்காரு, ஐம்பெரும் காப்பியத்தில் சிலப்பதிகாரத்தில் மட்டும் இல்லை, மணிமேகலையில் கூட வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேயர்களாக உங்கள் மூலமாக நிறைய சுவையான தகவல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். அதாவது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, ஐம்பெரும் காப்பியம் சிலப்பதிகாரமாகும். காப்பியத்தின் பதிகப்பகுதியில் ஆரங்கண்ணி சோழன் மூதூர் பேராச்சிறப்பின் புகார் நகரத்து என்று சோழ மன்னனின் அடையாள மலர் சிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நேயர் பார்த்தீங்கன்னாக்கா, மணிமேகலையில் இதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, உதயகுமரன் தன்னை முருகக்கடவுள் என நினைத்த போது அவன் கடப்ப மாலை அணியாத சோழன் மகன் என்பதை அறிவிக்க அவன் அணிந்திருந்த ஆத்தி மாலை சான்றாக காட்டப்படுகிறது. மணிமேகலையில் உதயகுமரன் தன்னை, அதான் அதே தான் போட்டிருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த ரெண்டு ஐம்பெரும் காப்பியத்திலையுமே வந்து இந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்த சோழ மன்னர்களை வந்து ஆரங்கண்ணி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படிங்கிற சின்ன தகவலை இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி மூலமாக நம்ம விவித் பாரதியோட நேயர்கள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியான விடை போட்ட அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும்.

0: ரயில் அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ் ஜே ஜனனி அவங்க இசையமைச்சு பாடின பாடல் அது. ரமேஷ் வைத்யாவோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நாம் இது வரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலி சென்றடைந்தார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஹலோ, வணக்கம் மக்களே. வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:02 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஆறில் நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம், உங்கள் கூட இணைய போகிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். இந்த டே ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சுமே அப்படி தான் நினைப்போம். கண்டிப்பாக இருக்கோங்க. அந்த பாசிட்டிவ் வைப்போடவே நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்கும். ஐயோ, இந்த டே இப்படி இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டே அப்படியே தான் போகும். ஓகே, ஸோ இன்றைக்கி சூப்பராக இருக்க போகுதுப்பா, ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சதுமே எல்லா வேலையும் பரபரப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தன்னோட விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலை யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடன்குடி உலகநாதன், இருதயம், காரைக்குடி காந்தாமணி, திட்டக்குடி ஹரிபாலன், மன்னார்குடி மதிவதனன், தூத்துக்குடி சுபாஷ், தேவானை, குணரம்பாக்கம் முருகன், கண்ணையன், பள்ளம்பாக்கம் பக்கிரிச்சாமி, ருக்கு, நந்தம்பாக்கம் வரதராஜன், நதியா, தேவி, வட்டம்பாக்கம் ஹரிபாலன், ரக்ஷனா, புதுப்பாக்கம் சிங்கராஜ், மல்லிகா, பணப்பாக்கம் அரசன், ஆண்டாள், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் உங்கள் விருப்பம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.

0: सामाजिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: 102.3 FM.
3: என்னோட பாட்டு எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு ஆவலாக காத்திட்டே இருப்பாங்க நிறைய பேர். பட் சில பேரோட ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறலாம், சில பேரோட ஆசைகள் நாளைக்கு நிறைவேறலாம், ஆனால் கண்டிப்பாக நிறைவேறும். ஓகே, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி தாங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கிடைக்கலையா நாளைக்கு கிடைக்கும், கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போடவே இருந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் லைஃப். 8:12 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக உங்களுக்காக, சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துக்காக பாட்டு கேட்டிருக்காங்க. பூலாம்பட்டி தங்கவேல், சாத்தூர் மனோகரன், பாண்டுரங்கன், தங்கச்சி மடம் பாபு, செட்டிப்புளம் மணிகண்டன், நெல்லை கலங்கள் கணேசன், உடன்குடி செல்வன், படியூர் பூவராகவன், கரூர் ராயினர், கரூர் உழவர் சந்தை முகமது, இப்ராஹிம் பாய், மணலி ஷாகுல் அமீர், எஸ் கதீஜா பேகம், காஜா முகமது, நஜிமா, நஸ்ரீன், பெருவல்லூர் கே ராஜேந்திரன் மற்றும் குடும்பத்தினர், திருமழிசை ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, அனந்தி, ஜெயந்தி, நீலாங்கரி, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர், பெரியசாமி, சுஜித் குமார். ஸோ இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: ரெண்டு ஜெயில இருக்க மாதிரி இருக்கடா, ப்ளீஸ் தர.
1: என்ன எவ்வளவு நாள் இங்கேயே பூட்டி வச்சுட்டு போயிருக்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ இங்கே இருப்பா.
2: Iced out, check the wrist, back the wrist, brisk, brisk. Iced out, check the wrist, back the wrist, brisk, brisk. Iced out, check the wrist, back.

0: 102.3 FM.
1: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: 102.3 FM. 8:20 ஆகுது, உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் FM. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலா கொடி படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. திருமணசே கஸ்தூரி, அருணா சேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர், திரு தீபா பிரகாஷ், மண்ணலூர்பேட்டை சொரூபராணி, ராஜசேகர், திருமணசை பிரயம் 10, மஞ்சுளா ஆனந்தன், ஸ்ரீநகர் விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு, பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், அவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நெளிகிற குழையிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி குழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு

உங்கள் விருப்பம் கேட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக குமார சம்பவம் படத்துல இருந்து திருவள்ளூர் மாவட்டம் புள்ளரும்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனுஷா, தர்ஷன், அம்பத்தூர், எஸ்வி நகர், எம் டி ரவிச்சந்திரன், வேலூர் ராமநாயக்கன் பாளையம், அகமத் பாஷா, கமருனிஷா, தில்லு, ஷாபு, ஷானு, ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்வி விஹாரம், அப்துல்லா பாய், ஃபாத்திமா பி, மசூத் அகமத், தாஜினிஷா, திருவண்ணாமலை, சங்கமம் நகர், குப்புராஜ், சத்யபாமா, போலூர், ரிக்ஷா, ஏழுமலை, அம்பத்தூர், ஜெகதீசன், இவங்களுக்காகலாம் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிஞ்சிருங்க.

0: விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகம். ஸோ நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக உங்களுக்காக வெறுமன் படத்துல இருந்து கண்ணகி நகர் ராஜசேகர் அடையார் தனசேகர் துறப்பாக்கம் யுவரா திருமழிசை பிரகாஷ் மயிலாப்பூர் அருணாச்சலம் புளியந்தோப்பு கண்ணன் லைட்ஸ் ரோடு சாமிதாஸ் ஸ்ரீபெரும்பத்தூர் சுக்தேவ் அச்சரப்பாக்கம் ராஜ்கான் சிங்காதிவாக்கம் கேசவன் மருதம் ஜெயபால் ருக்கு குணரம்பாக்கம் கண்ணையன் மகேஸ்வரி அமரம்பேடு ஆண்டியப்பன் காற்றம்பாக்கம் காளியப்பன் கோவூர் கோவிந்தப்பன் நெமிலி அரசு ஆண்டாள் புளியமங்கலம் சித்திரை பெருமாள் இவங்களுக்காகலாம் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு வெறுமன் படத்துலேருந்து.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலா பைசன் காலமாடன் படத்துல வந்து அரியலூர் மாவட்டம் ஆண்டி மடம் பத்மா நீலமேகம் அப்சரா நீலமேகம் சிலுவைச்சேரி சிவாஜி சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முத்தீன் சலாலுதீன் சிரசாசுதீன் சிராஜுதீன் சம்சுதீன் தாஜ் நிஷா மதுரவாயில் வீல்நகர் கதிர்வேல் சென்னை பாடி ரவி கலவை மேல் நெல்லி விஜயன் சிருங்காட்டூர் அம்மா சின்னம்மாள் மதுரவாயில் ரோஸ் இவங்களுக்காக இந்த படத்துல வந்து பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டு நினைஞ்சிருங்க.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: 102.3 FM.
1: 841 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அடுத்ததான் உங்களுக்காக பாட்டில் ராதா படத்துலேருந்து பாட்டு வருது. இந்த பாட்டு வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம், சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி, மணலி, பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், புவனா, சூளை, மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினித், விவேக், கேவிஎம், அவன்யு, கோபி, கிருஷ்ணா, திவாகரன், புரசை, ஏமி, திரு, அன்னை இல்லம், அக்ஷயா, விக்னேஷ், விவேக், வினித், திருவள்ளூர், கடகம்பத்தூர், விஜயகுமாரி, சுசீந்திரன், கேரளம், வடகரா, குறிக்கலாட், நளினி, பாஸ்கரன், குன்னுமக்கரை, கீதபாலன், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்ததான் உங்களுக்காக காதலிக்க நேரமில்லை படத்திலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. தீட்டாளம் ஆதி டிராவிடர், குடியிருப்பு டிசி ராஜேஷ், ராகம்மாள், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்து, புத்தேரி ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி ஜோஷி, ஷோபியா, சைதை, ஜோதி, அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமுவேல், சஞ்சிகப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியோ

0: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழகம்ல. டைம் பார்த்தீங்கன்னா 8:51 ஆகுது. இப்போ அடுத்ததான் மாடர்ன் கோடை விழா படத்துலேருந்து பாட்டு கேட்டுக்கங்க. திருமணிசை ஜெகநாதபுரம், தி ஸ்வாதி, நவீன்குமார் காட்டுப்பாக்கம், பா இலக்கியா, காவ்யா, எழில், ஓவியா, வீரபாண்டியார், ராணி, செந்தில்குமார், மணலூர்பேட்டை, ராஜேஸ்வரி, லக்ஷ்மி, காயத்ரி, விஸ்வநாதன், குப்பம்மாள், வேலாயுதம், திருமணிசை மார்க்கெட், பி கீர்த்தீஸ்வரன், பிரதீகா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாபி ராஃபி, காதர் ஹமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசுன் காதர், பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம் பிரதர்ஸ், ஷாஹின் ஷா, ஷேக் சியாத், ரிஸ்வான், ஷம்யா பானு, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் FM-ல. ஸோ நிகழ்ச்சியோட இறுதி பாடலாக உங்களுக்காக அண்ணனுக்கு ஜெய படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த பாட்டை குறுக்காத்தூர் ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், யுவனைஷ், கன்னி, அப்பன், இந்திராணி, புனிதா, செய்யார், அண்ணாமலை, வாசுகி, தணிக்கை, வேல்காயத்ரி, சஞ்சனா, ரட்சன், திருமழிசை, குண்டுமேடு, சுஷீலா, ஜெராக்ஸ் கடை, நடராஜன், திருமழிசை, ஜெகநாதபுரம், அமுதா, டீலர், செல்வம், மாதவரம், வாபுசி, திரு பத்மாசினி, ஜெயபால், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. இதோட இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்காக வாய்ந்து பாகுது. அடுத்த ஆறில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டெடியூன் ஆயிருங்க.

0: உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலி சென்றடைந்தார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உட்பட 19 காவல்துறையினர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: வணக்கம் மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:03 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் FM-ல இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க கலக்கல் அரங்கம். மீண்டும் உங்கள் கூட இணைய போகிறது நான், உங்கள் மகி விஜயகுமார். சின்ன சின்ன தடங்கல்கள் பல பல விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கும். இந்த சின்ன தவறு

அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா பூகம்பமா மாறும். ஸோ அப்போ என்ன பண்ண, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்ன என்னென்னலாம் தவறு பண்றோம் அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு கலக்கல இறங்கும் நிகழ்ச்சியில் நம்ம கேம் ஷோ தான் ப்ளே பண்ண போகிறோம். லாஸ்ட் வீக் நம்ம ப்ளே பண்ண கேம் தான் ஃபர்ஸ்ட் எழுத்து லாஸ்ட் எழுத்து சொல்லுவேன், அது என்ன வேர்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் வீக்கே அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டிங்க, இந்த வாரமும் அதே மாதிரி சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணி கரெக்டாக சொல்லிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கால் பண்ணுங்கள், 2952-08-53-28-38-98-79-98-71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், என் கூட பேசுங்கள், கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக பொன்மனை செல்வன் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடல யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலேசியா வாசுதேவன், மனு மற்றும் சித்ரா அவர்கள் பாடியிருக்காங்க. இது உங்களுக்காக இந்த பாடல், கேட்டு அணிஞ்சிருங்க.

0: 102.3 FM.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
2: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
1: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை 8:05
3: எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
4: கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க, 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. ஸோ நிகழ்ச்சியோட முதல் நேயர் காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம். திருத்தன்லேருந்து தமிழந்தி.
4: தமிழந்தி எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸோ உங்களுக்கான எழுத்துக்களை சொல்லிடலாமா?
5: சொல்லுங்க.
4: ஓகே. ஃபர்ஸ்ட் எழுத்து இ குறில், லாஸ்ட் எழுத்து இம்.
5: இம்.
4: ஆமா, எல்லார் வாழ்க்கையிலும் இது இருக்கணும்னு நினைப்போம் நம்ம. என்னவா இருக்கும்
5: இல்லறம்? இல்லறம்.
4: இல்லறம் ஓகே. ஆனா இந்த ஒரு விஷயம்
5: இன்பம்.
4: சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. போங்க, இல்லறம் இன்பம், வாவ், இது ரெண்டுமே தேவைதாங்க. சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். அப்பா, முதல் கலரே சும்மா தூள் கிளப்பிட்டாங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி நீங்களும் வந்து, நான் ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன், நீங்களும் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அட்டகாசமாக ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 29 02 08 53 28 38 71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததான் உங்களுக்காக கரகாட்டக்காரன் படத்துக்காக SP பாலசுப்ரமணியம் அவங்க குரலில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: கலக்கலாரங்கம் கேட்டு இருக்கீங்க 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்எல். இன்னைக்கு நம்ம கேம் ஷோ தான் விளையாடிட்டு இருக்கோம். முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லுவேன், யார் அந்த வார்த்தையை கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறதா. அடுத்த நேயர் காத்திட்டே இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வாண்டடே,
0: வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். ஓகே, உங்களுக்கான எழுத்துக்களை சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க.
0: ஓகே, ஃபர்ஸ்ட் எழுத்து வி.
1: வி.
0: கடைசி எழுத்து இம்.
1: இல்ல,
0: இம் இம் இது எல்லாருக்குமே இருக்குங்க. ஒரு பாட்டுனா கூட இதுதான் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே இது இருக்கும்.
1: விருப்பம். விருப்பம்.
0: யா, சூப்பரே சூப்பரே, கரெக்டா சொல்றீங்க. வேற மாதிரிலாம் யோசிக்கணும். எப்படி இந்த விருப்பம் இல்லாம வாழ்க்கை உண்டோ சொல்லுங்க. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்னம்மா பேக் டு பேக் லேடிஸா வராங்க, அடுத்த நேரம் லேடிஸா வந்துட்டா அப்படியே ஆர்டிக் மாதிரி ஆயிடும். ஓகே, பார்க்கலாம். ஸோ மக்களை நீங்க கால் பண்ணுங்க 2952085328389871. இந்த எங்களுக்கு கால் பண்ணுங்க, நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க. இப்போ உங்களுக்காக வெற்றி விழா படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் பாடியிருக்காங்க.

0: 102.3 FM. 102.3 விபத் பாரதி தமிழ் FM-ல கலக்கலரங்கம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: அரியலூர்.
0: பேர் என்னங்க?
1: அரியலூர் மேடம்.
0: கொஞ்சம்
1: பொறு. வீரதுரை மேடம்.
0: வீரதுரை, எப்படி இருக்கீங்க? மனுஷ சுறுசுறுப்பாவே இருக்க முடியாது. அந்த டைம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்.
1: உற்சாகம்.
0: உற்சாகம் டைம் வந்தாதான் வருமா? எப்பவுமே இருக்கிறதானுங்க உற்சாகம். ஆனா இது வந்து இது இல்ல அப்படின்னா அப்படியே எப்படி தெரியுமா ஆயிடும், ஒரு மாறி ஆயிடும் நம்ம. இது கம்பல்சரி, இது இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கணும். நோயே இல்லாம இருக்கும் இது இருந்ததுன்னா. கம்ப்ளீட்டா இருந்தது. உடல் நலம் பெரிய பெரிய வார்த்தைலாம் இல்லைங்க, வெறும் அஞ்சு எழுத்து தாங்க. ஆமா, இந்த டைமுக்கு போறவங்க இதை சொல்லுவாங்க. என்னது
1: டைமுக்கு போறவங்க?
0: பாருங்க உங்களுக்கு என்னவா இருக்கும், என்னவா இருக்கும் ஏதாவது எனி கெஸ்?
2: நீங்க
0: அப்படியா? ஓகே. பிஃபோர் த காலர் வந்து, பிஃபோர் காலர் கிட்ட வந்து நான் சொன்னேன், அந்த வேர்டு கேட்டீங்களா இல்ல திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டுமா? ஊ,
2: சொல்லுங்க மேம். என்ன
0: ஃபர்ஸ்ட் எழுத்து ஊ, கடைசி எழுத்து இம்.
2: முதல் எழுத்து கடைசி எழுத்து என்ன வச்சுக்கலங்க மேம்?
0: ஊ, கடைசி எழுத்து இம். இது இல்லனா மனுஷன் வந்து சுறுசுறுப்பாவே இயங்க முடியாது. டைமுக்கு சில பேர் போயிடுவாங்க. இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டாக்டரே இது கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற காலருக்கு நான் இந்த குளுவும் கொடுத்துட்டேன். கோட்டுவா வந்தா என்ன வரும்? கோட்டுவா வந்தா என்ன வரும்? ஆமா. ஓ மை காட், இது ரொம்ப சிம்பிளான வேர்டு, ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க நினைச்சேன்.
2: என்ன
0: வருது அர்த்தம்? இல்லையே, நான் சொன்ன க்ளூக்கும் நீங்க சொல்ற வேர்டுக்கு சம்பந்தமே இல்லையே. சரி இருங்க, நானே ரிவீல் பண்ணிடுறேன். உறக்கம். இன்னைக்கு அவங்களுக்கு இந்த சான்ஸ் இல்ல போல இருக்கு. அது ஆன்சரை சொல்றதுக்கான சான்ஸ் கிடைக்கல. பட் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் அவங்க ட்ரை பண்ணி சூப்பரா ப்ளே பண்ணுவாங்க. பட் நல்லா ட்ரை பண்ணாங்க மக்களை. இதே மாதிரி நீங்களும் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 29 52 08 53 28 38 38 71 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக எந்த படத்துலேருந்து பாட்டு போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது மாப்பிள்ளை படத்துலேருந்து உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. மலேசியா வாஸ்தேவன் மற்றும் குழுவினர் பாடின பாடல் உங்களுக்காக.
3: ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக ஜ

பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் பொய்ய சொல்லி ஏசும். ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் பொய்ய சொல்லி ஏசும். உள்ள டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, வெத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான்.

0: 102.3 FM. அண்ணே, என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துடுறோமா.
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இருக்கேன்.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னைய கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக

0: அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேனே.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.

0: கலக்கல ரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. ஸோ நேயர்கள்லாம் அட்டகாசமா ப்ளே பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் நம்ம கூட ப்ளே பண்றதுக்காக காத்திட்டே இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், விஜயா? விஜயா தானே? ஓகே, ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இல்ல, தள்ளி வந்துருங்க, பெட்டர். ஓகே, ஓகே, சூப்பர், வெரி குட், வெரி குட். விஜயா, உங்களுக்கான எழுத்துக்களை நான் சொல்லலாமா? ஓகே, ரொம்ப ஈஸி தான் இது. பே து, ஃபர்ஸ்ட் எழுத்து பே.
1: தே, தே, சென்னை அந்த மாதிரி தேவா மேம்?
0: கே கிடையாது, பே. பேரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பே.
1: அதான் மேம், பேரு.
0: அது
1: தேவா மேம்,
0: குறியில் தாங்க. கடைசி எழுத்து து. என்னவா இருக்கும் இந்த? இதுல வந்து பயணிக்கிறத எல்லாரும் விரும்புவாங்க. இத பயணிக்காத பர்சன் யாருமே இருக்க முடியாது. இதுல இந்த ஒரு
1: பேருந்து.
0: பா, சூப்பருங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா உங்களுக்கு க்ளூ ஈஸியா கொடுத்ததுனாலதான் நீங்க கண்டுபிடிச்சீங்க. நீங்களும் கால் பண்ணுங்க. இப்ப உங்களுக்காக படத்துல இருந்து சூப்பரான பாட்டு தான் வரப்போகுது. ராஜா சின்ன ரோஜா படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி சைலஜா அவங்க குரல் உங்களுக்காக இந்த பாடல்.

0: பாண்டிநாடு தங்கம் படத்துக்காக மனு மற்றும் சித்ரா குரல பாடலை கேட்டு முடிச்சிங்க. கலக்கல அரங்கம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. ஸோ இன்னைக்கு கேம் ஷோ தான் ப்ளே பண்ணிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க ரேடியோ கேட்டுட்டு பேசுறீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். ரேடியோ வால்யூமை குறைச்சிருங்க, தள்ளி வந்துட்டு என்கிட்ட ஃபோன் கான்வர்சேஷனுக்கு வந்திருக்கேன். ஓகேவா? ஓகே ரமா, உங்களுக்கான எழுத்துக்களை நான் சொல்ல ஆரம்பிச்சிடலாமா?
1: சொல்லுங்க.
0: இப்போ வந்து பாட்டு தான் பெரிய எக்ஸாம்ல. ஃபர்ஸ்ட் எழுத்து மா, கடைசி எழுத்து சு.
1: குறில் மாவா?
0: ஆமா.
1: கடைசி எழுத்து
0: சு.
1: சு
0: சுத்தம்க்கு வரும் இல்லையா? சு.
1: குறிப்பு?
0: குறிப்பு இதுக்கு முன்னாடி வந்த பாட்டு. அதுல என்ன வந்துச்சு? நிறைய இந்த வார்த்தை தான் வந்துச்சு.
1: எனக்கு
0: டக்குனு இந்த பாட்டுக்கு எடுத்துமே இதை சொல்லணும் தோணுச்சு, நீங்களே கரெக்டா
1: சொல்லிட்டீங்க.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ.

வாவ் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ மக்களே, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 2952-0853-2838-9871 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் புது புது அர்த்தங்கள் படத்துக்காக SP பாலசுப்ரமணியம் குரல் உங்களுக்காக.

0: வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக யார் வந்திருக்காங்க பார்த்துட்டு கடகடன்னு முடிச்சிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? கணபதி, உங்களுக்கான எழுத்து நான் சொல்லிட்டுமா? ஃபர்ஸ்ட் எழுத்து கோ, கடைசி எழுத்து இம். கோவில்ல வர கோ, கடைசி எழுத்து இம். இம் மரம். கோவம் இல்ல, கோவம் கூட சொல்லலாம். பட் இந்த டைம் என்னது, இந்த சீசன் என்ன சீசன் இது? வெயில் சீசன். எப்படி சொல்லுவோம்? கோல்டா இருக்குன்றீங்க. கோ இம் வெயில் சீசன் என்னது? இதுக்கு வாங்க, டைம் ஓடிட்டே இருக்கு. சரி, நானே ரிவீல் பண்ணிட்டுமா? கோடைக்காலம். கோடைக்காலம். இது கோடைக்காலம் தானே, வெயில் காலம் சொன்னீங்கல்ல. என்னவோ, சரி ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அவர் கடைசியில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன், பட் கெஸ் பண்ணார் ஓரளவுக்கு, பட் மிஸ் பண்ணிட்டாரு. தட்ஸ் ஓகே. ஸோ மக்களை இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சூப்பராக கேம், அவ்வளோ சூப்பராக போச்சு. அதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான். ரொம்ப நன்றி. இதோட இந்த ஷோ முடிச்சுட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மகி விஜயகுமார். மீண்டும் உங்கள் எல்லாரையும் 12 மணிக்கு வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அடுத்த நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே வந்து பரபரப்பாக கொஷின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ மக்களை பி ரெடி, நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்றதுக்கு ரெடியாவே இருங்க. ஓகே, அது வரைக்கும் ஸ்டேடியாருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். நிகழ்ச்சியோட இறுதியாக உங்களுக்காக சிகரம் படத்துக்காக சித்ரா குரலில்

0: இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.

4.1% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் 3rd இடத்தை பிடித்துள்ளது. இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்த இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பேச உள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிட உள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 பயணமாக வரும் 23rd இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உட்பட 19 காவல்துறையினர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 10:02 ஆயிட்டு இருக்குங்க. என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் என்ன தலைப்பில் கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள். விளையாட்டுத்துறையில் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள், உலகளாவிய நிகழ்வுகளாகட்டும், இல்லை இந்திய அளவில் நடந்த நிகழ்வுகளாகட்டும், இல்லை நம்ம மாநிலத்தில் நடந்த விளையாட்டுத்துறை சம்பந்தமான நிகழ்வுகள், இதை பற்றின செய்திகள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து விடையளிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னென்ன ஃபோன் நம்பர்ஸில் பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் குறிச்சுக்கோங்க, 2952508533 இது ஒரு எண், 2838989871 இது மற்றும் ஒரு எண், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். இன்னைக்கு விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் வந்து கொஞ்சம் வந்து நுணுக்கமான கேள்விகள் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னாக்கா, கேள்வியை நான் முதல்ல சொல்லிட்டு ஒரு பாடல் போட்டுடுறேன். ஸோ அந்த பாடல் போட்டு முடிக்கிற தருவாயில் நீங்கள் அதுக்குள்ளே வந்து இணையதளத்தில் தேடி அந்த கேள்விக்கான பதில், கூடவே அந்த பதில் அதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அது விளையாட்டுத்துறையில் என்னென்ன நடந்துட்டுருக்குங்கிறத இது மூலமாக நம்ம எல்லாரையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் கேள்வி எல்லாருக்காகவும் என்ன கேள்வி அப்படின்னாக்கா, இந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் வந்து பாடல் முடிகிற தருவாயில் சொல்லலாம் அப்படிங்கிறச்சே ஒரு நேயர் வராங்க. முதல் நேயருங்கிறதுனால அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவங்க ஆன்சர் பண்ணுறாங்களான்னு, இல்லாட்டி நம்ம கேள்வியை கேட்டுட்டு பாட்டுக்குள்ளே போகலாம். முதல் நேயர் வராங்க, பார்க்கலாம். வணக்கம். வந்த நேயர் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே, கேள்வி இதுதான். அதாவது கார் ரேசிங் சாம்பியன்ஷிப், ஃபார்முலா 1 சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபார்முலா 1ல இப்போ சமீபத்தில் ரொம்பவே சின்ன வயசுக்காரர் ஒருத்தர் வந்து சாதனை பண்ணியிருக்காரு. அவர் பேர் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. F1 ஃபார்முலா 1னோட புது சாம்பியன், உலக அளவில் சின்ன வயசில் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறவரோட பேர் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ ஒரு பாடல் கேட்கப்போகிறோம். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்கா, உள்ளம் கொள்ளை போகுதே அப்படிங்கிற படத்துலேருந்து இந்த பாடல். மனோ, பிரபு தேவா, யுவன் சங்கர் ராஜா இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். கலைக்குமாரோட வரிகளில் கார்த்திக் ராஜாவோட இசையமைப்பில் பாடல் பார்த்தீங்கன்னா 4:10 உண்டான பாடல். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது F1 நியூ சாம்பியன் யார் அப்படிங்கிறத விடையை தெரிஞ்சுக்கிறதுக்காக.
2: கிங்டா அன்பு கிங்டா

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில், அதாவது ஃபார்முலா 1 கார் சாம்பியன்ஷிப்போட புது சாம்பியன் யாரு, சின்ன வயசுக்காரர் அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம வந்து பாடலுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருந்தோம். ஒரு நேயர் வந்திருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சுதா மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராயப்பேட்டை வெங்கட்.
0: ஓகே, கேள்வி கேட்டீங்களா?
1: ஆ, கேட்டேன் மேடம். ஆ, ஆஸ்திரேலியன் இது வந்து 2026 அர்வித் லின்ப்ளாட்.
0: 2026 இப்போ என்ன உங்களுக்கு F1 நடந்தது?
1: இல்லையே, மெல்போர்ன் நடந்திருக்கு.
0: ஓகே,
1: 2026 18-year old அர்வித் லின்ப்ளாட்.
0: ஓகே ஓகே, ஆஸ்திரேலியன் அவர். ஆ,
1: 18-year old youngest நியூ சாம்பியன் அவர்தான் மேடம்.
0: ஓ ஓ, ஓகே, F1. ஆ,
1: ஆமா.
0: ஓ, சூப்பர் சூப்பர், நல்ல தகவல் சார், எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்க மூலமா. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: ஓகே ஓகே.

0: சரி, அடுத்த கேள்வி நேயர்களுக்காக சொல்லலாம். ஸோ பாருங்கள், நேயர்கள் மூலமாகவும் நிறைய புது தகவல்கள், நம்ம வந்து ஒரு விஷயம் நினச்சிட்டு வரோம் ஆனால் அதுக்கும் மீறி நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நேயர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னாக்க, என்ன கேள்வி கேட்கலாம்? ஆ, ஓகே. இது ஒமேகா பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான ஒரு விளையாட்டு வந்திருக்கு, ஒமேகா பால் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில் சென்னையை சேர்ந்த ஐஐடி, அதாவது இந்திய தொழில்நுட்ப கழகம் இருக்கு இல்லையா, ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, அங்கே தான் ஃபஸ்ட்டு இந்தியா சார்பாக அனைத்து கல்லூரிகளுக்கிடையேயான அந்த ஒமேகா பால் போட்டியை இப்போ சமீபத்தில் நடத்தினாங்க. ஒமேகா பால் அப்படிங்கிற இந்த விளையாட்டில் வந்து களத்தில் வந்து மூணு அணிகள் இருக்கும். யூஸ்வலாக வந்து இரண்டு அணிகள் தானே எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும், எதிரெதிர் அணிகள் அப்படிங்கிறச்சி ரெண்டு அணிகள் தான் இருக்கும் இல்லையா. இந்த ஒமேகா பால் அப்படிங்கிற இந்த புது விதமான இந்த விளையாட்டில் மூன்று அணிகள் களத்தில் இருப்பாங்க, ஓகேயா. ஸோ நம்ம ஐஐடி சென்னை தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் இந்த டைப் ஆஃப் விளையாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, கல்லூரிகளுக்கிடையான போட்டியாக அதை வந்து கொண்டு வந்து. ஸோ இந்த ஒமேகா பால் அப்படிங்கிறது எந்த விளையாட்டோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது குழு விளையாட்டு, மைதானத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டு. ஒமேகா பால்ங்கிறது மூன்று அணிகள் வந்து ஃபீல்டில் களத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டுன்னு சொன்னோம். ஸோ எந்த முக்கியமான விளையாட்டோட சம்மந்தப்பட்டது, உதாரணத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டா, ஹாக்கியா, ஃபுட்பாலா, அந்த மாதிரி இல்லை பேஸ்கெட் பாலா அப்படின்னு நம்ம மெயின் விளையாட்டுகள் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த விளையாட்டுகளில் இந்த ஒமேகா பால் அப்படிங்கிறது எந்த விளையாட்டோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த கேள்வியை வந்து நீங்கள் அடுத்த பாடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார் அப்படிங்கிற படத்துலேருந்து கார்த்திக், சித்ரா சிவராமன் இவங்களோட குரல்களில், பழனி பாரதியோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானோட இசையில் கேட்கலான்னு சொல்கிறச்சே ஒரு நேயர் வராங்க, பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் நந்திமன் கோபாலகம்பன்.
0: கேள்வி கேட்டிங்களா?
1: கேட்டம்மா. அது வந்து ஃபுட்பாலோட சேர்ந்ததுமா.
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள், வெரி குட். கால்பந்தோட சம்பந்தப்பட்டது. கால்பந்து அப்படின்னாக்க அது ஒரு குழு விளையாட்டு, ரெண்டு அணிகள் தான் வந்து களத்தில் இறங்கி விளையாடுவாங்க இல்லையா. ஆனால் இந்த ஒமேகா பால் அப்படிங்கிற இந்த கால்பந்து டைப்பில் பார்த்தீங்கன்னா மூன்று அணிகள் வந்து களத்தில் இறங்கி விளையாடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரூல்ஸ்லாம் செட் ஆகும். நீங்கள் போய் இணையதளத்தில் போய் ஒமேகா பால் அப்படின்னு தேடி பாருங்கள், உங்களுக்கு அந்த தகவல்கள் தருவாங்க, மீன் கிடைக்கும். இது வந்து நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு நம்ம ஐஐடி சென்னை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நாம் எல்லோரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாடல் கேட்கலாம். எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்க, ஸ்டார் அப்படிங்கிற படத்துலேருந்து. இது ஒரு நீண்ட பாடல், 6:25 உண்டான பாடல். ஸோ பாடல் முடிகிற வரைக்கும் நேயர்கள் தயவுசெய்து வெயிட் பண்ணிவிட்டு முடிகிற தருவாயில் நீங்கள் ஃபோன் லைனில் ட்ரை பண்ணுங்கள்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். இதில் வந்து விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நிறையா வந்து கால்பந்து சார்ந்த கேள்விகள் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி வந்து இந்த ஒமேகா பால் அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இன்னும் கூடுதல் தகவல்கள் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கேன். அதுக்கு முன்னாடி அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாக்க நேயர்கள் வந்து இணையதளத்தில் வேணும்னாலும் பார்த்துட்டு அதுக்கான கேள்வியை தேடி அதுக்கான விடையை தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னாக்க இப்போ வந்து வேர்ல்ட் கப் ஃபுட்பால் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஆரம்பிக்க போகுது இல்லையா. இது வந்து 3 நாடுகள் வந்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து எத்தனை போட்டிகள் வந்து அமெரிக்காவில் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கேள்வி. அமெரிக்கா, மெக்சிகோ அந்த மாதிரி 3 இடங்களில் வந்து இந்த வேர்ல்ட் கப் ஃபுட்பால் வந்து துவங்க இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாட்களில். ஸோ இதில் வந்து அமெரிக்காவில், யுஎஸ்ஏயில் வந்து எத்தனை போட்டிகள் நடக்க இருக்குது? மொத்தம் வந்து ஆக்சுவலாக 104 போட்டிகள். அதில் எத்தனை போட்டிகள் அமெரிக்காவில் நடக்க இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் எல்லோரும் இணையதளத்தில் தேடலாம். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சு இருந்தீங்க அப்படின்னாக்க ரொம்பவே சிறப்பு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒமேகா பால் அப்படிங்கிறத பற்றி சொன்னோம் இல்லையா, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு புது விதமான விளையாட்டு, உலக அளவில் ரொம்பவே பிரசித்தி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இது வந்து கால்பந்து விளையாட்டோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்படி இருக்கிறச்சே எப்படி அது கால்பந்து சம்மந்தமான 3 அணிகள் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக கொஞ்சம் தகவல்கள் இதை பற்றி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக எப்படின்னாக்க ஒரு கோல் கீப்பர், ஒவ்வொரு டீம்லேயும் வந்து 5 வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 அணிகள் இருப்பாங்க. ஒரு வட்ட வடிவ ஆடுகளத்தில் அவங்க வந்து ஒரே நேரத்தில் அந்த 3 டீமும் வந்து போட்டி போடுவாங்க. ஓகேயா, ஒரே பந்து, அதுக்கப்புறம் 3 தனித்துவமான கோல்களோட விளையாடப்படக்கூடிய ஃபாஸ்டான ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது என்ன, இதுக்கு என்ன இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோலோட எண்ணிக்கையை வந்து ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும், கூடவே தொடர்ச்சியான அந்த விறுவிறுப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால, ப்ளஸ் வந்து ஆஃப் சைடு, அதுக்கப்புறம் த்ரோ இன் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த நுட்பமான வார்த்தைகள் கால்பந்தில், அதையெல்லாம் வந்து ஒமேகா பாலில் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒமேகா பால் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தகவல்கள் அதை பற்றி சொல்லணுனாக்க இதில் எப்படி வந்து புள்ளிகள் கணக்கிடுறாங்க அப்படின்னாக்க, ஒரு அணி வந்து எதிரணியோட வலைகளை வந்து பந்தை வந்து வெற்றிகரமாக செலுத்துறச்சே ஒரு புள்ளி அப்படிங்கிறது கிடைக்குது. கோல்களை விட்டு கொடுப்பதற்கு எந்த தண்டனைகளும் இல்லை, அதாவது பெனால்ட்டி கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தட் வந்து அந்த ஆட்டம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃப் சைடு, அதுக்கப்புறம் த்ரோ இன் இதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவே நம்ம ரொம்ப ஸ்பீடாக விளையாடணும், ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறச்சி எல்லா உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு இந்த ஒமேகா பால் அப்படிங்கிற இந்த புது விதமான விளையாட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த போட்டி பார்த்திங்கன்னா 39 நிமிடங்கள் நீடிக்கக்கூடியது. அதை தவிர வந்து 13 நிமிடங்கள் கொண்ட 3 பகுதிகளாக வந்து இந்த கேமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பிரிச்சுருக்காங்க ஒவ்வொரு டீமுக்கும் 13 நிமிடங்கள் அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி

0: சின்ன சின்ன தகவல்கள் விளையாட்டுத் துறையில் சமீபத்தில் என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத கேள்விகளோட கூட வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். கூடவே பாடல்களும் சுவையான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு, கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் என்ன அப்படின்னாக்கா ரெட் அப்படிங்கிற படத்துலேருந்து பாடல் கேட்கலாம். கே கே, அதுக்கப்புறம் அனுராதா ஸ்ரீராம் இவங்களோட குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், தேவாவோட இசையமைப்பில் இந்த பாடல். இந்த பாடல் பார்த்திங்கன்னா இதுவுமே கூட ஒரு பெரிய பாடல் தான் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து 6:25 உண்டான பாடல். ஆனால் அதுக்கு முன்னாடி நேயர்கள் வந்துட்டாங்க, பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மண்டலம் கிராமம், மாஜோ கந்தசாமி.
0: கந்தசாமி, கேள்வி கேட்டிங்களா? உலக கோப்பை கால்பந்து போட்டிகள் இருக்கு இல்லையா, நடக்க போகுது இல்லையா, அதுல 3 நாடுகள் வந்து இந்த போட்டிகளை நடத்த இருக்காங்க. ஓகேயா, அதுல மொத்தம் 104 போட்டிகள் நடக்க இருக்கு. அதுல அமெரிக்கால எத்தனை போட்டிகள் நடக்க இருக்குங்கிறது தான் கேள்வி, தெரியுமா?
1: அமெரிக்காவில் 5 போட்டி நினைக்கிறேன்.
0: 5 போட்டி நினைக்கிறேன். இல்லைங்க, அங்கதான் ஜாஸ்தி போட்டிகள் நடக்க இருக்கு. தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஹலோ,
1: சரி மேடம், தேங்க்ஸ் மேடம்.
0: ஓகே, இன்னொரு நேயர் வராங்க, பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, சரி, லைன் கட் ஆயிடுச்சு போட்டிருக்கா தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இன்னைக்கு கேள்விகள் வந்து ரொம்பவே நுட்பமான கேள்விகள் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே அந்த ப்ரீத்திங் டைம், அந்த கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் வந்து அவகாசம் கொடுக்குறோம். அதனால தான் கேள்வியை கேட்டுட்டு ஒரு பாடல் போட்டுட்ருக்கோம். ஸோ தாராளமாக நீங்கள் எல்லாருமே இணையதளத்தில் தேடுங்க. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் 104 போட்டிகளில் எத்தனை போட்டிகள் அமெரிக்கா நடத்த இருக்கு, எத்தனை போட்டிகள் அமெரிக்கா ஹாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி. ஸோ அது பற்றி நீங்கள் இணையதளத்தை தேடுறச்சு கூடுதலாக உங்களுக்கு வந்து இந்த கால்பந்து, உலகக்கோப்பை கால்பந்து பற்றின நிறைய தகவல்கள் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட் அப்படிங்கிற படத்துலேருந்து இந்த நீண்ட பாடல், நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான், பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் வந்து ஃபோன் லைனில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய நேரம் கம்மியாகும்.

0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். கேள்வி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அதாவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எத்தனை போட்டிகள் வந்து அமெரிக்காவில் நடக்க இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு விடையோட வந்த நேயர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: சொல்லுங்க.
1: நல்லா
0: இருக்கேம்மா. கேள்வி கேட்டீங்களா? விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம் நம்ம, ஆக்சுவலா. தெரியுமா உங்களுக்கு? கால்பந்து விளைய உலக கோப்பை கால்பந்து சம்பந்தமா கேட்டிருந்தோம்.
1: கால்பந்து சம்பந்தமா?
0: ஆமா. சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாமா?
1: ஓகே,
0: அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: சொல்லுங்க
0: சார்.
2: அமெரிக்கா, அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, அதுல அமெரிக்கால நடக்கிற போட்டி வந்து 39.
0: 39? அவ்வளவுதானா?
2: 17. டோட்டல் ஆஃப் 117.
0: அதுல அமெரிக்கால எவ்வளவு நடக்குது?
2: அமெரிக்கா 39.
0: அப்படியா? 70க்கு மேல இல்ல?
2: 70க்கு மேல
0: இல்லையா?
2: 39 தானா?
0: அப்படியா? ஓ, இணையதளத்தில் தேடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி காமிக்குதா? இணையதளத்தில் தேடுறச்சே, நம்ம எல்லாருமே இணையதளம் தேடி தானே நம்ம இந்த தகவல்கள் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நீங்க எப்படி சொல்றீங்க, எதாச்சும் சொல்றீங்க?
2: நான் வந்து பேப்பரை படிச்சுட்டு தான் சொல்றேன். அது ஒரு அனுமான, ஒரு ஒரு 2-3 மந்த்க்கு முன்னாடி நான் படிச்சேன் நானு.
0: மேற்பட்ட போட்டிகள் வந்து அமெரிக்கால நடக்க இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேற யாராவது நேயர்களும் நீங்க சொல்ற மாதிரி பதிவுகள் போடுறாங்க அப்படின்னாக்கா உங்க மூலமாவும் அவங்க மூலமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி. போட்டிகள் இருக்கும் அப்படிங்கறது அனுமானம். பார்க்கலாம், நீங்க சொன்ன மாதிரி வேற யாவது நேயர்களும் சொல்றாங்க அப்படின்னாக்க நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட 70 எவ்வளோ, ஆக்சுவலா 78 போட்டிகள் ஆக்சுவலா அமெரிக்காவில் நடக்க இருக்கு அப்படிங்கிறது சமீபத்தில் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். ஆமா, சூப்பர் சூப்பர் சார். பிடிக்குமா கால்பந்து போட்டிகள் பார்க்க? ஹலோ, கால்பந்து அப்படிங்கறது ரொம்பவே ஒரு சுறுசுறுப்பான ஒரு விளையாட்டு.

அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நிறைய விளையாட்டுகள் சுறுசுறுப்பான விளையாட்டுனாலே சுறுசுறுப்பு தான். அதுவும் குழு விளையாட்டில் ரொம்பவே ஸ்பீடாக பண்ணி குழுவாக எல்லாரும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு ஃபேவரேட்டான, உலக அளவில் ஃபேவரேட்டான, ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டு அப்படின்னாக்க கால்பந்து அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதை பற்றின தகவல்கள் தான் நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கேள்வியாக நான் தயார் பண்ணி வச்சுருந்த இன்னொரு விஷயத்தையும் நான் இப்போ வந்து சொல்லிட்டேன். அதாவது ஃபைனல் வேர்ல்ட் கப் ஃபுட்பால் மேட்ச் எங்கே நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி தயார் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கான விடை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் நடக்கிறது. மேபி குவெஸ்டினை நம்ம மாற்றி பண்ணிக்கலாம். அதாவது ஃபைனல் வேர்ல்ட் கப் ஃபுட்பால் மேட்ச் வந்து அமெரிக்காவில் எந்த நகரத்தில் நடக்க இருக்குது அப்படிங்கிறத அடுத்த கேள்வியாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நாம் ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்கா, பார்த்தாலே பரவசம் அப்படிங்கிற படத்துலேருந்து சங்கர் மகாதேவன், நித்யஸ்ரீ இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானோட இசையில் 4:45 நொடிகளுக்கு உண்டான பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் ஃபோன் லைனில் ட்ரை பண்ணுங்கள்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 10:40 ஆயிட்டுருக்குங்க. கேள்வி நம்ம ஏற்கனவே கேட்டாச்சு. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடக்க இருக்கிற தருவாயில் ஃபைனல்ஸ் அதாவது இறுதி போட்டி வந்து அமெரிக்காவில் நடக்க இருக்குது. எந்த நகரத்தில் நடக்க இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்டிருந்தோம். நேயர்கள் வராங்க. வணக்கம்.
1: வணக்கம். பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது மேடம், 78 போட்டி அமெரிக்கால நடக்க
0: போகுது.
1: அதே மாதிரி உங்களுக்கு இறுதி போட்டி வந்து நியூயார்க் நியூ ஜெர்சியில ஃபைனல்ஸ் நடக்க போகுது.
0: சூப்பர். நியூ ஜெர்சி ஸ்டேடியத்துல நடக்க போகுது இல்லையா?
1: வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன மாதிரி நமக்கு இதுவான டைம்.
0: ஆமா, நடுராத்திரியில அலாரம் வச்சுட்டு கால்பந்து போட்டிகள் எல்லாம் பாக்குற ரசிகர்கள்
1: 2:30
0: வாழ்த்துக்கள் சார். ஓகே. ஸோ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 104 போட்டிகளில் 78 போட்டிகள் வந்து அமெரிக்காவில் தான் நடக்க இருக்குது. அமெரிக்காவோட நியூஜெர்சி ஸ்டேடியத்தில் தான் வந்து இறுதி கால்பந்து உலகக்கோப்பை போட்டி 2026 போட்டி நடக்க இருக்குது அப்படிங்கிற சின்ன சின்ன தகவல்கள் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னாக்கா, திரும்பி இதுவும் கால்பந்து சம்மந்தமாக தான். இப்போ கால்பந்து போட்டி உலகக்கோப்பை போட்டினாக்கா உலகமே வந்து ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லி விளையாட்டு துறையில் வந்து ஒரு பெரிய திருவிழா அப்படின்னாக்கா இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து அந்த ஓப்பனிங் டே அன்னைக்கு வந்து அவங்க வந்து எப்போவுமே எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அந்த முதல் நாள் ஆரம்பிக்கிறச்சு அந்தந்த நாட்டில் எந்த நாட்டில் அது நடக்குதோ அது கலை கலாச்சார நிகழ்வுகள் அதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டம் எல்லாமே இருக்கும் இல்லையா. அந்தந்த ஊரோட ஃபேமஸ் பர்சன்ஸ்லாம் வந்து பாட்டு பாடுறது அப்படிங்கிறது எல்லா நாடுகள்லேயும் பிரசித்தி. அப்படி இருக்கிறச்சே இப்போ இந்த உலகக்கோப்பைக்காக ஆல்ரெடி ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு மே 20 தேதியில் இருக்கோம் இல்லையா, போன வாரம் ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அதாவது இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி முடிகிற வரைக்கும் இந்த பாட்டு வந்து ஓடிட்டுருக்கோம். இது என்ன பாட்டு அப்படின்னாக்கா அது வந்து டாய் டாய் அப்படிங்கிற மாதிரி வரும். அது இது வந்து தமிழில் வர டாய் அப்படிங்கிற அந்த வார்த்தை கிடையாது. இந்த டாய் டாய்ங்கிறது வேறு ஒரு மொழின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பாடினவங்க வந்து ஷக்கீரா அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் பிரசித்தியான ஒரு பாப் பாடகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா இவங்களே வந்து உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்காக ஏற்கனவே சில வருடங்கள் முன்னாடி ஒரு பாடல் பாடி அது ரொம்பவே உலக அளவில் பிரசித்தி ஆச்சு அப்படிங்கிறது தான். எந்த வருடத்திற்கான கால்பந்து போட்டிக்காக இவங்க முன்னாடி பாடியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இன்னொரு தடவை நான் கேள்வி கேட்குறேன். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான பாடல் ரிலீஸ் ஆயாச்சு, டாய் டாய் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய வேறு மொழி பாடல் இதை வந்து உலக பிரசித்தி பெற்ற ஷக்கீரா அப்படிங்கிற அந்த பாடகி பாடியிருக்காங்க. ஆல்ரெடி ரிலீஸ் ஆயாச்சு அந்த பாடல். ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஒரு ஃபுட்பால் மேட்ச் வேர்ல்ட் கப் ஃபுட்பால் மேட்ச்க்காக கொஞ்சம் வருடங்கள் முன்னாடி பாடியிருந்தாங்க. எந்த வருடத்திற்கான கால்பந்து போட்டிக்காக அவங்க பாடினாங்க அப்படிங்கிறது தான். அந்த பாடல் வந்து ரொம்பவே ஃபேமஸான பாடல். அந்த பாடலும் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். ஸோ இதற்கான நீங்கள் இணையதளத்தை தேடுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி நாம் எந்த படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா தில் அப்படிங்கிற படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். மாணிக்க விநாயகமோட குரலில், அறிவுமதியோட வரிகளில்.

0: வித்யாசாகரோட இசையமைப்புல அப்படிங்கிறச்சி ஒரு நேயர் வராங்க, பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பிரகாஷ் புரசைவாசன்.
0: கேள்வி கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேம். அது வந்து அந்த சாங் வந்து சாமியாமியா, சாமியாமியா,
0: சூப்பர் சூப்பர், வக்கா வக்கா, சூப்பர்.
1: சவுத் ஆப்பிரிக்கால நடந்தது.
0: ஆமா, சவுத் ஆப்பிரிக்கால எந்த வருஷம் நடந்தது?
1: அது வருஷம் தான் ஞாபகம் வரலன்னு
0: நினைக்கிறேன். ஏன்னா பாட ஷக்கீரானவனே நீங்க வக்கா வக்கா சாமியாமியா சவுத் ஆப்பிரிக்கா சொல்லிடுவீங்கன்னு தெரியும். 2010 ஆண்டு, சரிங்களா? ஓகே ஓகே, நன்றி. ஓகே, பாருங்க, இதுதான் விஷயம். அதாவது ஷக்கீரா அவங்க வந்து இந்த வருடத்திற்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட பாடல் பாடியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி வந்து 2010 நடந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்காக பாடின அந்த வக்கா வக்கா சாங், அதாவது ஷாமியாமிரா திஸ் டைம் டு சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு ஒரு ஆங்கிய பாடல் வரும், ரொம்ப பிரசித்தியான பாடல். அதுவும் அவங்க தான் பாடியிருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஸோ கேள்விக்கான விடை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ பாடல் கேட்கலாம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில், அடுத்த கேள்வி தயாரா இருக்கு. அதாவது பெஞ்ச் பிரஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு இருக்கு. இது வந்து எந்த விளையாட்டோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு, இப்போ ஒமேகா பால் அப்படிங்கிறது கால்பந்தோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த பெஞ்ச் பிரஸ் கேம் அப்படிங்கிறது எந்த விளையாட்டோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. க்ளூ கொடுக்கணும் அப்படின்னாக்கா இது வந்து தனிநபர் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டு சம்மந்தமானது அப்படின்னு சொல்லலாம். உடல் இடை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னொரு க்ளூ கொடுக்கணும்னாக்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து சின்ன திரை பிரபலம் அஜய் ரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த பெஞ்ச் ப்ரெஸ் கேம் அப்படிங்கிற இந்த கேமில் அவர் வந்து சாம்பியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பெஞ்ச் ப்ரெஸ் கேம் அப்படிங்கிறது எந்த விளையாட்டு சம்மந்தமானது அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கேள்வி. ஸோ கேள்வி கேட்டாச்சு அப்படிங்கிறச்சே ஒரு பாடலும் கேட்கணும் இல்லையா. பாடல் வந்து டும் டும் டும் படத்துலேருந்து ஹரிஷ் ராகவேந்திரா சுஜாதா இவங்களோட குரல்களில், நா முத்துக்குமார் வரிகளில், கார்த்திக் ராஜாவோட இசையமைப்பில் 5 நிமிடங்களுக்கு உண்டான பாடல். ஸோ பாடல் முடியறச்சே நீங்கள் ஃபோன் லைனில் ட்ரை பண்ணுங்கள்.

0: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து பெஞ்ச் பிரஸ் கேம் இதை பத்தி கேள்வி கேட்டிருந்தோம். வந்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க சார்?
1: டீனர் ரங்கராஜன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது வெயிட் லிஃப்டிங் சம்பந்தப்பட்ட.
0: சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: ஓகே, அதாவது பெஞ்ச் பிரஸ் கேம் அப்படிங்கிறது வெயிட் லிஃப்டிங் விளையாட்டோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது இரண்டு பக்கங்களையும் அந்த உருளை உருளையாக இருக்கும் இல்லையா, அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து பட்டன் சொல்லுவாங்க. ஸோ இரண்டு பக்கங்களையும் வந்து நான்கு பட்டன் நான்கு உருளைகள் வச்சு அந்த வெயிட்டை கூட்டுவாங்க. அது பேர் தான் வந்து அந்த பெஞ்ச் பிரஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த ஒரு சின்ன தகவல் இனி நேயர்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கூடவே ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து இந்த என் கேள்விக்கு என்ன பதில் உற்சாகம் மூட்டக்கூடிய ஒரு சில நபர்களோட சாதனைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா. அந்த வகையில் இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்த பாயல் நாக் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எதிர்பாராத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மின் கம்பியில் கால் பட்டு அவங்களுக்கு வந்து ஷாக் ஆனதுனால அவங்களோட கால்கள் இரண்டும் இழந்துட்டாங்க. ஒரிசாவை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வாயால் சித்திரம்லாம் வரைஞ்சிட்டு இருந்துச்சு. அவங்களோட அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு தனித்துவமான தன்மை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு காஷ்மீர் அழைச்சிட்டு போய், அதாவது ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற கற்றால இருக்கிற வில்வித்தை பயிற்சி மையத்துக்கு அழைச்சிட்டு போய் அவங்களோட பயிற்றுவிப்பாளர் அவங்களுக்காக தனித்துவமான வில்வித்தை கருவிகள்லாம் உண்டு பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு கால்கள் இல்லை கைகளும் இல்லைங்கிறச்சே நினச்சி பாருங்கள், அவங்களுக்காக கருவிகளை உண்டாக்கி இப்போ அவங்க வந்து சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு பெருமை தேடி தரக்கூடிய பெருமை தேடி தரக்கூடிய இந்தியாவின் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சா

0: சகோதரி மகளாக அவங்க வந்து விளங்கிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து இணையதளத்தில் போய் கூடுதல் தகவல்களை எங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்களால முடியும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம எல்லாராலையுமே சாதனைகள் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நாம் வந்து ஒவ்வொரு வாரமும் இந்த என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி மூலமாக விளையாட்டுத்துறையில் சாதனை செய்தவர்கள் மூலமாக மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளையும் நம்மளால் சாதனைகள் செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நாம் இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் ஃபோன் லைனில் வந்து அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேயும் ஆன்சர்ஸ் போட்ட எல்லா நேயர்களுக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்த உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரலாவையும் சந்தித்து பேசவுள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிடவுள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 2000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 1257 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்றும் இனியவை.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு ஆர்வமாக கேட்கக்கூடிய நேயர்களுக்காக முதல் பாடல் பூஜைக்கு வந்த மலர் அப்படிங்கிற படத்துலேருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா இவங்களோட குரல்களில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில்

கொடிமலர் அப்படிங்கிற படத்துலேருந்தா நாம் அந்த பாடல் கேட்டோம். பிபி ஸ்ரீனிவாஸோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை வழங்கிக்கிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் FM 102.3.

மோட்டார் சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீல, பி பி ஸ்ரீனிவாஸ் இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா 1966 வெளிவந்த படம் அது. சிவாஜி கணேசன், சௌகார் ஜானகி, ரவிச்சந்திரன், ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்திருந்த அந்த படம். எஸ் எஸ் பாசன் அவங்க வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு

சொல்லலாம். இந்த படத்துலேருந்து தான் நாம் அந்த பாடல் பாட்டோம். இயக்கம் வந்து பாலு அவங்க இயக்கின படம் அது. ஸோ என்றும் இனியவை நிகழ்ச்சி நீங்கள் தினந்தோறும் நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டு மகிழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னு கேட்க ஆர்வமாக இருப்பீங்க. இதோ உங்களுக்காக.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.

0: பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 க்கு செல்ல வேண்டிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கே யாத்ரியோ.
1: நான் எங்க இருக்கேன்?
2: நான் ஒண்ணு தேடல. இத மொபைல சார்ஜ் பண்ணனும்.
1: மூளைய சார்ஜ் பண்ணு.
3: இப்படி பப்ளிக் போர்ட்ல போனை சார்ஜ் பண்ணா உங்க பர்சனல் டேட்டா பப்ளிக் டேட்டா ஆயிடும்.
1: பாத்தியா?
2: அப்ப இருங்க, நான் போய் பண்றேன். சிக்னல் இல்ல.
3: இப்ப என்ன பண்ணுவ?
2: ஃப்ரீ வைஃபை இருக்குல்ல.
1: மடையா, திருந்துடா.
3: பேமெண்ட்ஸ் பண்ண நோ ஓபன் வைஃபை.
2: அதாவது ஃப்ராட்க்கு சொல்லுங்க. பை பை.
3: RBI சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: பாடி செல்லட்டும் அழகு.
1: அண்ணாவின் ஆசை அப்படிங்கிற படத்துலேருந்து தான் நம்ம அந்த பாடல் கேட்டிருந்தோம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா இவங்களோட குரல்களில், கண்ணதாசனோட வரிகளில், கே வி மகாதேவனோட இசையமைப்பில்.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சாந்தி அப்படிங்கிற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ் இவங்களோட குரல்களில், கண்ணதாசனோட வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில், பீம்சிங் அவங்களோட இயக்கத்தில் 1965 வெளிவந்த ஒரு பாடல், நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வாழ்ந்து பார்க்க வேண்டும் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்ல ஒரு பாடல் இல்லையா? அதை எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் அதை சந்தித்து பார்த்து அதில் வந்து நாம் வந்து வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் அப்படின்னு. நாம் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை வழங்கிக்கிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

வெண்ணிற ஆடை அப்படிங்கிற படத்திலேருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி இவங்களோட குரல்களில், கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

0: ஊட்டி வரை உறவு அப்படிங்கிற படத்துலேருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், எல் ஆர் ஈஸ்வரி இவங்களோட குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எதிர்நீச்சல் அப்படிங்கிற படத்துலேருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா இவங்களோட குரல்களில், பாலியோட வரிகளில், பி குமாரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

பொட்டும் அப்படிங்கிற படத்துலேருந்து பி வி ஸ்ரீனிவாசோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், கோவர்தனமோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவே நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் சத்தியம் தவறாதே அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்கலாம். பி வி ஸ்ரீனிவாசோட குரலில் பாண்டி செல்வராஜ் அவங்க எழுதின பாடல் இது. சி என் பாண்டுரங்கனோட இசையமைப்பில்

0: நாம் இதுவரைக்கும் கேட்ட இந்த என்றும் இனியவை நிகழ்ச்சியோட நான் உங்கள் ஆர்ஜே சுதா உங்ககிட்ட இன் சைன் ஆஃப் ஆகிக்கிறேன். 12 மணிக்கான ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கிறதுக்காக ஆர்ஜே மகி தகை தயாராக இருக்காங்க.
1: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெரி குட் ஆஃப்டர்நூன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். மீண்டும் உங்கள் கூட இணைய போகிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். அட்டகாசமான ஓல்ட் சாங்ஸ்லாம் கேட்டு முடிச்சிங்க, இப்போ அடுத்ததாக அப்படியே ரெட்ரோ நேரமுக்கு வந்து நீங்கள் ஜம்ப் ஆக போகிறீங்க. லைஃப்பில் நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் எவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் தெரியுமா? அது என்றைக்குமே மறக்கவே முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, அன்பளிப்பு அப்படிங்கிறது கொடுக்கணும், கொடுத்தா வந்து அவங்க மனசில் நம்ம என்றைக்குமே நிலையாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பைசாவாக கொடுத்துருவாங்க, மொய்யாக கொடுத்துட்டு அவங்களுக்கு செலவுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் கிஃப்டாக கொடுத்து பாருங்கள், அந்த கிஃப்ட்டை என்றைக்காவது ஒரு நாள் அவங்க பிரித்து பார்க்கும்போது, இல்லை அவங்க வீட்லேயே எங்கேயாவது வச்சுருப்பாங்க, இந்த கிஃப்ட் இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு நம்மளை ஞாபகம் வச்சுப்பாங்க. நம்ம பேர் கூட மறந்து போகலாம், ஆனால் அந்த ஃபேஸ் மட்டும் ஞாபகம் இருக்கும், அந்த கிஃப்ட்டும் ஞாபகம் இருக்கும். அதனால் கிஃப்ட்டை கொடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, ஸோ ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அட்டகாசமான பாடலாம் வரப்போகுது. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக குமரி பெண்ணின் உள்ளத்திலே படத்துக்காக கே.ஜே. யேசுதாஸ் அவங்க குரலில் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: தப்பி நடக்க முடியலே மன உளைச்சலிலே அலைச்சலிலே சிங்கம் உருமிச்சாய்.
1: ஒரே டெரரான சாங் கேட்டீங்கல்ல, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க குரல்ல அன்புக்கு நான் எளிமை படத்துல இருந்து பாடலை கேட்டு முடிச்சிங்க. ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க, 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நிகழ்ச்சியில. இப்போ அடுத்ததா உங்களுக்காக அன்னப்பறவை படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. மலேசியா வாசுதேவன் மற்றும் உஷா குழுவினர் பாடின பாடல் உங்களுக்காக. பட் இன் பிஃபோர் தட் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன். நமக்கெல்லாம் வயசாகிடுச்சு அப்படின்னா சில பல டிசீஸ் வரும்போது நமக்கு இண்டிகேஷன் தெரியும். பட் மெயினாக இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு வயசாகிடுச்சு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது என்ன தெரியுமா? எங்கேயாவது போனால் உட்காரத்துக்கு சேர் இருக்கான்னு கண்ணு தேடுற வயசு. யாராவது வயசு கேட்டாங்கன்னா இப்படி சொல்லலாம், எங்கேயாவது போனால் உட்காரத்துக்கு சேர் கிடைக்குமா தேடுற வயசாகுது. அப்போவே தெரிஞ்சுக்கலாம் அவங்களாம் 40+. ஏன்னா முட்டு வலி கால் வலியெலாம் வந்துடும்ல. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போலாம் 20 வயசுலே கால் வலிக்குது சொல்கிறாங்கப்பா, உட்காரணும் உட்காரணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது கேட்குது. பட் இன்னொரு இதுவும் இருக்குது, முறுக்கு கடிக்கும் போதே கிடைக்கிற வரும் இல்லையா சவுண்டு, அந்த மாதிரி என் கால் முட்டில வருது சவுண்டு. ஸோ அப்பவும் வயசாகிடுச்சுல்ல. ஃபன்னாக சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஏஜ் பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரியான பெயின்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோடய முக்கியமான வேண்டுகோள். ஓகே மக்களே, நான் சொன்ன மாதிரி உங்களுக்காக அன்னப்பறவை படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியூனாருங்க.

0: என்ன வாங்க
1: வாங்க
0: ஓடி போனா
1: யார
0: போல
1: இந்த பொண்ண போல
0: ஏ கோபால.

புடிச்சு கொடுத்தன் பரிசு ஒண்ணு பெற நினைச்சம் பெடல மிதிச்சு உடல வளைச்சு மனசை ஒடிச்சு பறந்து ஒரிய

0: 102.3 FM.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
2: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
1: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.
3: ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க, 102.3 விவித் பாரதி தமிழகம்ல. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நாகம் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க? வாணி ஜெயராம் அவர்கள் பாடியிருக்காங்க.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணைப்பிரியாமல் இணைந்திருப்போம்.

பாட்டு பேரே சேட்டா, பல கதைகள் சொல்லுவாங்க, யாரு சொல்லி என்ன பண்ணா, நானும் இப்ப நல்லா இருக்கு உங்க

0: பில்லா படத்துல இருந்து சாங் கேட்டு முடிச்சிங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க குரல்ல. ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகம்ல. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:28 ஆகுது. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலா கல்லுக்குள் ஈரம் படத்துக்காக இளையராஜா எஸ்பி சைலஜா மற்றும் மலேசிய வாசுதேவன் குரல்ல உங்களுக்காக பாடல்.
1: டிங்க டக்க டக்க டக்க டிங்க டக்க டக்க டக்க டிங்க டக்க டக்க டக்க டிங்க டக்க டக்க டக்க டிங்க டக்க

102.3 FM. ரெட்டோ நேரம் கேட்டுருக்கீங்க நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக உங்களுக்காக குரு படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த இந்த பேச்சுக்கள் வழிவகை செய்யும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் வாழும் இந்தியர்கள் தமக்கு அளித்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதனிடையே இந்திய கலாச்சாரம் குறித்து ஓவியங்கள் வரைந்த இத்தாலி ஓவியர் ஜியாம்போலோவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், வாரணாசி குறித்து அவர் வரைந்த ஓவியத்தை தமது இத்தாலி பயணத்தின்போது பரிசாக அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாபாரதம் குறித்து அவர் 23 ஓவியங்களை வரைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆன் ஜியோ பேக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவின் தேசிய ராணுவ கல்லூரி கொரியாவின் தேசிய ராணுவ பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. முன்னதாக தென்கொரியாவின் தேசிய நினைவிடத்தில் போரில் இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 18ஆம் தேதி திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி இப்பதவியில் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற இடைக்கால பேரவைத் தலைவராக திரு சுதாகரன் இன்று பதவியேற்றார். அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவராகவும் திருமதி ஷனிமோல் உஸ்மான் பேரவை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களின் நீதிமன்ற காவலை வரும் 27ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இவர்கள் மன்னார் தெற்கு கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாப் தில்லி எல்லையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை பஞ்சாப் காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்களிடமிருந்து 10 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்ரிட்ஸர் காவல்துறை ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் இந்த

0: 91.86% உள்ளது. அரசு பள்ளிகளில் 97.42% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தையும் 97.09% புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் 96.89% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், இடைநீச்சல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
1: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களினுடைய சதவீதம் 96.47% மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களை 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை 0.51% அதிகமாக இந்த முறை வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சது. அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5171 பள்ளிக்கூடங்கள். அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கிறது. சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்திருக்கிறோம். ஒரு மாணவர் வந்து பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலன்னா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கிறோம். ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்தது.
0: சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரான் மற்றும் யுக்ரைன் பிரச்சினைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. சீனா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் பீஜிங் சென்று வந்ததை அடுத்து திரு புட்டினின் சீன பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. சீனா ரஷ்யா இடையேயான நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் சீன பயணம் அமைந்துள்ளது. சீனாவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர். ஹுனான், குபே உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 19,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுபே மாகாணத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் இதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸ் பரவி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் கம்பா தெரிவித்துள்ளார். தற்போது 543 பேருக்கு நோய் அறிகுறி இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் 17வது முறையாக எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 15-17, 10-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவிடம் தோல்வியடைந்ததை அடுத்து இந்தியா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ஓனே லீவியை வென்றார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டயோயோ யமனகாவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பீஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இப்போது ஜானி படத்துலேருந்து உங்களுக்காக எஸ் ஜானகி குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்கு.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக உங்களுக்காக கிராமத்து அத்தியாயம் படத்துலேருந்து பாடல் வரும்போது இந்த பாட்டை மலேசிய வாஸ்தேவன் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டோட இந்த நிகழ்ச்சி வைண்டப் ஆகுது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்ணுறேன்.

ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். எஸ், உங்கள் சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் தான் வரப்போகுது இந்த நிகழ்ச்சியில். நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 29 52 08 53 28 38 38 78 71. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாடலை நான் ப்ளே பண்ணிவிடுவேன். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலாக என்னோடய பாடல் தான் வரப்போகுது, அதுக்கப்புறமா உங்களோட பாடல் தான் வரப்போகுது. ஸோ முதல் பாடலாக உங்களுக்காக ஓகாதல் கண்மணி படத்தில் வந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. அடுத்ததா நீங்க கேட்க போற சாங்ஸ் தான் நான் சொன்ன நம்பருக்கு நீங்க டயல் பண்ணிட்டே இருங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. ஸோ நிகழ்ச்சியோட முதல் நேரா தன்னோட விருப்ப பாடலை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம். முருகன்
2: நல்லா இருக்கேன். முருகன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் முருகன்?
3: போட்டுருவோம்
2: உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
3: நன்றி மேடம்.

0: 102.3 FM. 114 ஆகுது பாடல். உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். ஸோ மக்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல் இந்த ஷோவில் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். 29 52 08 53 28 38 38 78 71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்ததாக கால் பண்ணி வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஒருத்தர், அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: படம் வைர நெஞ்சம், அதுல இருந்து டிஎம்எஸ் சுசிலா பாடின செந்தமிழ் பாடும் சந்தன காற்று.
0: ஓகே, உங்களுக்காக அந்த சாங் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ மேடம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.
2: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. நமக்கு பிடிச்ச விஷயத்துக்காக ஓடி ஓடி போகிறோம், தேடி போகிறோம், கிடைக்குதா இல்லையான்னு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். பட்டு மற்றவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த என்றைக்காக நம்ம ஒரு நாள் செஞ்சோன்னா அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். நான் சொல்லியிருக்கேன், இந்த பிடிச்ச பாட்டு போடுறதுக்காக மட்டும் நான் சொல்லவே இல்லை, பிடிச்ச விஷயங்கள். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபுட் பிடிக்கும் இல்லை ஒரு சாக்லேட்டே பிடிக்கும் அப்படின்னும் போது அவங்க பர்த்டே அன்றைக்கி தான் அதை வாங்கி கொடுக்கணும்ன்ல, இன்றைக்கும் உங்களுக்கு தோணுது திடீர்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்றைக்கி நீங்கள் வாங்கி போய் கொடுத்து பாருங்களேன், அவங்க ஃபேஸில் ஒரு சந்தோஷத்தையும் அவங்க அதை வாங்கின பிறகு அதை ஃபீல் பண்ணுற ஒரு விஷயமும் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ரொம்ப ஒரு மாதிரி அமேசிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நாட் ஓன்லி யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நியர் ஆப்போசிட்டில் இருக்கவங்க, நியர் ஹவுஸில் இருக்கவங்க, இல்லை ஒரு குட்டீஸ்க்கோ, உங்களுக்கு நீங்கள் அந்த ஸ்ட்ரீட் வழியாக போவீங்க, உங்ககிட்ட டெய்லி பாய் சொல்கிற அந்த குட்டீஸ்க்கே நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுத்து பாருங்கள். அதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் ரியலி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர், மனோகரன் பேசுகிறேன்.
2: மனோகரன், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு?
3: அழகாக ஒரு விளக்கம்

0: சொல்லிட்டீங்க, பிடிக்க எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கிறதா கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: ஓ நைஸ். ஓகே,
0: உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
1: சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
0: எனக்கு வந்து என்ன தபம் செய்தேங்கிற படத்திலிருந்து அண்டி சந்திரன் வருவதே அந்த பாட்டை.
1: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
0: நன்றி.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: 126 ஆகுது பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ சம்பல் உங்க கூட இணைஞ்சிருக்கிறது நான் உங்க மங்கி விஜயகுமார். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் லைன்ல வெயிட் பண்றாங்க. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நிலையத்தில் அனைவரும் நீங்கள் உட்பட நலம் தானே?
0: நலம் நலம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?

0: தீட்டாலம் பிசி ராஜேஷ் மேடம்.
1: ராஜேஷ் எப்படி இருக்கீங்க ராஜேஷ்?
0: எஸ் எல்லாம் ஃபைன் மேடம்.
1: சூப்பர் சூப்பர். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: ஆட்டோகிராஃப்ல சித்ரா மேடம் பாடிய ஒவ்வொரு பூக்களுமே.
1: கண்டிப்பா உங்களுக்கு அது வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
0: நன்றி நன்றி மேடம். நன்றி வணக்கம்.

பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:36 ஆகுது. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. என்னாச்சு தெரியலையே, லைனில் தான் இருந்தார். மென்ட்லேருந்து ராஜா கால் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து சங்கமம் படத்துலேருந்து பாட்டு கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மக்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசணும், பாட்டு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2958 0853 2838 98 71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்கள்.

0: 102.3 FM.
1: ஒரு அட்டகாசமான சாங் கேட்டு முடிச்சிங்க. எல்லா மக்களும் இப்போ வந்து இங்கே மழை பெய்யக்கூடாதா மழை பெய்யக்கூடாதா அப்படின்னு சத்தமாக கேட்குறது. நானும் அதே மாதிரி தாங்க கேட்குறேன். மழை பெஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கோடை மழை வந்தால் எல்லோரும் குழு குழுன்னு ஆகிடுவோம். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் தான் தோணுது. ஏன்னா இப்போ காயிற வெயிலுக்கு சமாளிக்க முடியல நம்மளால். பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்மா.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கொளத்தாக்கத்துல இருந்து சரோஜா பேசுறேம்மா.
1: சரோஜா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு
2: வேணும்? நல்லா ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் கிடைச்சதுமா எனக்கு.
1: வெரி நைஸ், வெரி நைஸ். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு வந்து ஆலயமணின்ற படத்துல ஆலயமணி படம், ஆலயமணி பாடுறவங்க டிஎம் சௌந்தரராஜன், உன்னை விரும்பும் பூமியிலே.
1: ஓ சூப்பர்.
2: உன்னை விரும்பும் ஓர் உயிரே.
1: ஓகே, உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
2: தேங்க்ஸ்ங்கம்மா ரொம்ப.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சென்னை கொசைப்பேட்டை உமாபதி மேடம்.
0: உமாபதி எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலம் அறிய ஆவல் மேடம். சூடோடு சூடா இந்த பாட்டு கேக்குறேன் மேடம்.
0: ஓகே, பாட்டு சொல்லுங்க, என்ன பாட்டுன்னு.
1: 47 நாட்கள் கண்ணதாசன் எம் எஸ் விஸ்வநாதன் எம் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடினது 1980 வந்தது மேடம்.
0: ஓகே, ஹிஸ்டரியே சொல்லிட்டீங்க. ஓகே, அந்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
1: ஓகே மேடம், தேங்க்யூ,
0: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி.

102.3 FM. பாடல் உங்கள் சாய்ஸோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு கால் பண்ண நேயர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்ககிட்ட வந்து விடைபெறுவது நான் உங்கள் மகி விஜயகுமார். சந்தோஷமா இருங்க, மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

0: மூணு காலேஜ்லயும்
1: கவலைப்படாத,
0: ஃபீஸ் பாரு.
2: எப்படி இருக்கப்பா?
0: என்னாச்சு?
1: ஃபீஸோட டென்ஷன்.
2: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 400,000 வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு? RBI சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.
2: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பாக கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

வணக்கம் நேர்களே, 2:36 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் பாடல்கள் நிச்சயம் உங்களுடைய மனசுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வாழ்க்கையில் தவறு செய்யாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். சந்தர்ப்ப சூழ்நிலையினாலேயோ இல்லை நமக்கே அறியாமலும் சில நேரங்களில் தவறுகள் நடக்கிறது அப்படின்றது இயல்பு. அப்படி தவறுகள் நடந்துட்டால் உடனே அதுக்கு மன்னிப்பு கேட்டுருங்க. அப்படி மன்னிப்பு கேட்கக்கூடிய மனம் எல்லாருக்கும் இருக்கணும். ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிக்க தெரிந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்க கடவுளா மாறி பாருங்க.

செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்தாமல் அந்த தவறுகளுக்கு சின்னதாக ஒரே ஒரு மன்னிப்பை கேளுங்க. நிச்சயம் யாருக்கேட்டு நம்ம தவறு செஞ்சோமோ அவங்க நம்மளை மன்னிச்சிருவாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 2:41:30 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக 8 தோட்டாக்கள் திரைப்படத்திலிருந்து வர இருக்கிறது. உதயகண்ணன் மற்றும் அபர்ணா பாலமுரளியோட குரலில், ஸ்ரீகணேஷருடைய வரிகளில், கே சுந்தரமூர்த்தியுடைய இசையில் இதோ இந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 2:51:30 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் வைரமுத்தியினுடைய வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில், கார்த்திகோட குரலில், தர்மதுரை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

0: இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நவோதயா வித்யாலயா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும், ஊரக பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கும் தரமான கல்வி வழங்க வேண்டும், கல்வியை பாதியிலேயே கைவிடும் நிலையை மாற்ற வேண்டும், கிராமப்புற பகுதிகளில் உள்ள பள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், இவைதான் நவோதயா பள்ளிகள் திட்டத்தை கொண்டு வருவதற்கான முக்கிய காரணங்கள். அதாவது, திறமையான மாணவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களால் கல்வி கட்டணத்தை செலுத்த முடியவில்லை என்ற காரணத்தினால் படிப்பினை கைவிட வேண்டிய நிலைக்கு அவர்கள் ஆளாக கூடாது. அவர்களது திறமைக்கு சரியான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் லட்சியம். திறமையான மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்குமேயானால் அவர்கள் விரைவாகவும் சிறப்பாகவும் சாதிப்பார்கள் என்ற நம்பிக்கை மத்திய அரசிடம் உள்ளது. அதன் காரணமாகவே இந்த நவோதயா பள்ளிகள் திட்டம் கொண்டுவரப்பட்டது. கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் சாதிப்பது என்ற லட்சியம் இருதரப்பிலும் ஒரு போலத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு தேவை கற்றலுக்கான வாய்ப்பு மற்றும் ஊக்கமளிப்பு. இவை இருந்தால்

மாணவர் எங்கிருந்து வருகிறார், எத்தனை வசதி படைத்திருக்கிறார் என்ற பேதம் இல்லாமல் போகும். வசதி இல்லை என்றால் திறமை இல்லை என்றாகிவிடுமா? இதனை சோதனை அடிப்படையில் துவக்கி நல்ல மாற்றங்களை கண்கூடாக பார்த்த பின்னரே இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் வெற்றியே சரியான திறமைகள் உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுப்பதுதான். உண்டு உறைவிட பள்ளிகளில் வழங்கப்படும் சிறப்பான கற்பித்தல் வழிகளை இவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் திட்டம்தான் இந்த நவோதயா வித்யாலயா திட்டம். இவர்களது பாடத்திட்டத்தில் பரிந்துரைக்கப்படும் பாடங்களின் கூடவே இந்திய கலாச்சார மதிப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும், சுற்றுச்சூழல் குறித்த தேவையான புரிதலும் இருக்கும் வகையிலும், சாகசங்கள் பயிற்சி, உடற்கல்வி வகுப்புகள் என்று அனைத்தும் குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கும் கிடைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான வயது வரம்பின் அடிப்படையில் ஆங்கில வழி கல்வியும் வழங்கப்படுகிறது. இங்கு பயிலும் மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான பாடத்திட்டம் வகுக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கலாச்சார பண்பாட்டு சிறப்புகளையும் இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பகுதியில் பிறந்து வளர்ந்த மாணவர் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு சென்று கற்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது. இவர்களது பள்ளிக்கல்வி சிறப்பாக அமைய அங்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு போதுமான பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. இவர்களுக்கும் ஒரு சூழலை கையாள்வது, வேறு சந்தர்ப்பங்களில் பணியாற்றுவது, கொடுக்கப்பட்டுள்ள வசதிகளை பகிர்ந்து கொள்வது என பல வகைகளில் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். மேலும் தங்கி படிக்க வேண்டிய மாணவர்களுக்கு போதுமான உறைவிட வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படுகின்றன. இங்கு பயிலும் மாணவர்கள் 3 மொழிகளில் தேர்ச்சி பெற பயிற்சி அளிக்கப்படுகின்றன. பல இடங்களிலிருந்து மாணவர்கள் ஒன்று சேரும்போது பல கலாச்சார வித்தியாசங்களையும் அதன் பலத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைப்பதாக அதிகாரிகள் நம்புகின்றனர். இது இந்தியாவின் பலத்தை அவர்களுக்கு சிறுவயது முதலே உணர்த்தும் என திடமாக நம்பப்படுகிறது. UPSC தேர்வுகளில் தேர்ச்சியாகும் மாணவர்களில் பலர் இது போன்ற நவோதயா பள்ளி மாணவர்கள் என்பது கூடுதல் சிறப்பு மட்டுமல்ல, இந்த திட்டத்திற்கு கிடைத்துள்ள வெற்றி என்றே சொல்லலாம். கல்வியை கைவிடும் அளவில் இருந்த திறமையான மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான வழிகாட்டுதல் கிடைத்ததன் பலனாக இது போன்றதொரு பெருமையை எட்ட முடிந்தது என அதிகாரிகள் பலரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கிராமப்புறங்களில் போதிய வசதி இல்லாத மாணவர்களாலும் தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட முடியும் என நிரூபித்திருக்கிறது நவோதயா பள்ளிகள் திட்டம். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய சவால்கள் குறித்து சிறப்பான முறையில் கற்றுத்தரப்படுகிறது. இதனால் நகர்ப்புறம் கிராமப்புறம் என்ற இடைவெளி வெகுவாக குறைந்துவிட்டது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வசதி என்றுமே தடையாக இருக்கக்கூடாது என்பதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எண்ணமாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில்தான் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்படுகின்றன. நவோதயா வித்யாலயாக்கள் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பான நவோதயா வித்யாலயா சமிதி NVS ஆல் நடத்தப்படுகின்றன. இன்று மாறிவரும் கால சூழலுக்கேற்ப புதிய தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் கல்வி திட்டங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. உண்மையான திறமைக்கு கிடைக்கும் அங்கீகாரம்தான் நவோதயா வித்யாலயா பள்ளிகள். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் நவோதயா வித்யாலயா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

நேரம் 3:35. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். வர்ணஜாலம் பகுதி, வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக NGK திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. ஸ்ரீ ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இவங்களுடைய குரலில், உமாதேவியினுடைய வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 3:06:28. மலைக்கோவில் விளக்காக ஒளியாக வந்தவளே, மனசோடு தொலை போட்டு என்னையத்தான் கண்டவளே, நள்ளிரவு ஏங்க இசைஞானி மெட்டமைச்சு பாட்டா பொங்கி ஒழிஞ்சா எப்படி இருக்கும். அப்படித்தான் இருக்கிறது இந்த பாடலும். கேட்கலாம் யுகபாரதியினுடைய வரிகளில் பிரதீப் குமார் நித்யஸ்ரீயோட குரலில். இதுவும் அந்த பாடல் உங்களுக்காக.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.

நேரம் 3:12:33. விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில், எஸ் ஏ ராஜ்குமாருடைய வரிகளில் சித்ரா குழுவினரோடு இணைந்து பாட வராங்க. கேட்கலாம் வாங்க.

நேரம் 3:18:40. வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேர் வைக்கும் பொழுது அந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் பெறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு குழந்தையாக இருக்கும்போது பாப்பா குட்டி செல்லம் அப்படின்னு 1000 செல்லப்பேர்கள் கொடுத்துருந்தாலும் அந்த குழந்தைக்குன்னு ஒரு பேர் வச்சு கூப்பிடும் பொழுது அதுவும் அந்த பேரை வந்து நம்ம முழுசாக உச்சரிக்கும் பொழுது அந்த பேருக்குரிய முழு பலனும் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பேரை வந்து சுருக்கி கூப்பிடாதீங்க, நிக்னேம் வச்சுலாம் கூப்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய பாடல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேரை சொல்லும் பொழுதே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய உற்சாகம் வருதான். அப்படி அந்த பேருக்கு என்ன ஒரு பெரிய மகிமை அப்படின்றது தெரியல. எப்போவுமே நமக்கு பிடித்தவர்களுடைய பெயரை தொடர்ந்து நம்ம ஒலிக்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ நம்மையும் அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக பட்டாம்பூச்சி பறக்க தானே செய்யும். எஸ், நம்ம நிகழ்ச்சியிலையும் அந்த மாதிரியான பாடல் தான் அடுத்து வரப்போகுது. நான் முத்துக்குமாருடைய வரிகளில், நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஹரிச்சரன் இவங்களுடைய குரலில் அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 3:25 நொடியாகுது. சில பேருக்கு நாம் பேர் வைப்போம், சில பேருக்கு தானாகவே அதாவது காரண பெயர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேர் அமையிறதும் உண்டு. ஆனால் பேரே தெரியாமல் ஒருத்தரோடு நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறோம், நம்ம கூட ரொம்ப தூரம் பயணம் செஞ்சுருப்பாங்க, நிறைய விஷயங்களை பேசியிருப்போம், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்திருப்போம், இல்லை நமக்கு அவங்க நிறைய உதவிகள் செஞ்சுருக்கலாம், இப்படி நிறைய இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க பேரே நம்ம கேட்காம வந்துட்டுருப்போம். ஸோ அப்படி பேரே தெரியாத ஒருவர் சென்னைக்கு புதுசாக வரக்கூடிய ஒருத்தவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சு அவங்கள கைட் பண்ணுறாங்க. அந்த பேரே தெரியாத ஒருத்தருக்கு இவங்க பேர் வச்சு ரொம்ப அழகாக சொல்கிற மாதிரியான பாடல் சத்யாவினுடைய இசையில், நான் முத்துக்குமாரோடைய வரிகளில், மதுஸ்ரீயோட குரலில், எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

நேரம் 3:36 நிமிடம் ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். வர்ணஜாலம் பகுதியில் வாழ்க்கை எப்போவுமே எப்போ சுவாரஸ்யமாக இருக்கணும், நமக்கு பிடிச்ச நண்பர்களோடு நம்முடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சில நேரங்களில் சண்டை போடுற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்க அப்படின்னா தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆனால் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையை அந்த கமிட்மெண்ட்டை நோக்கியே ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது அந்த என்ஜாய்மெண்ட்டு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். எப்போவுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறது பேச்சுலர் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அந்த பேச்சுலர் லைஃபுடைய சுகம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பாடல் மூலமா நாம் தெரிஞ்சுக்கலாம். வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரகுமானுடைய இசையில் சங்கர் மகாதேவன் ஆஷா போஸ்லே குழுவினரோடு இணைந்து பாட வராங்க. அலைப்பாய்தி திரைப்படத்திற்காக இந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது.

பாடல் உங்களுக்காக. சில விஷயங்களை பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இந்த பிரமிப்பு, ஆச்சரியம், வியப்பு, இதை எல்லாத்தையும் மாற்றி நம்ம எல்லாரும் ரொம்ப பழக்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மெர்சல் ஆயிட்டம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆச்சரியத்தை, அந்த பிரமிப்பை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்முடைய மனநிலை இருக்கும். அப்படிதான் இந்த பாடலில் தான் விரும்பின ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் மெர்சல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஹீரோ சொல்ல வராருன்றதை கேட்கலாம். கபிலனுடைய வரிகளில், ஏஆர் ரகுமானுடைய இசையில், அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் நீதிமோகனுடைய குரலில், ஐ படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 3:41:55 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். வரஜாலம் பகுதியில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த

நேரம் 3:48. விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். வர்ணஜாலம் பகுதியில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், சில பேருடைய செயல்கள் நமக்கு பிடிக்கும், சில பேர் பேசுறது பிடிக்கும், சில பேர் பேசாமல் இருந்தாலே பிடிக்கும். ஆனால் இங்கே ஒரு பெண் செய்யக்கூடிய எல்லா குறும்புத்தனங்கள்லையும் ஏதோ ஒரு வகையில் தனக்கு பிடித்த மாதிரியான செயல்கள் இருக்குது அப்படின்னு ஒரு ஆண் நினைக்கிறாரு. சுதந்திரமாக மனசுக்கு பிடிச்ச செயல்களை செய்யக்கூடிய அந்த பெண் மாதிரி நம்மளாலையும் இல்லையே, நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு அந்த பெண்ணை பார்த்து பழகுகிற ஒரு தருணம், அப்படிப்பட்ட தருணத்தில் உண்டாகிற பாடல் தான் இப்போ நாம் கேட்க போகிறோம். நான் முத்துக்குமாருடைய வரிகளில், தேவி ஸ்ரீபிரசாத்துடைய இசையில், சித்தார்த்தோட குரலில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமை பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவிர்க்க அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 4:02:45 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் உங்களோட கேள்விகளோடு இந்த பக்கம் நான் காத்திருக்கிறேன். அந்த பக்கம் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா 2952080532 2838987171 இந்த தொலைபேசி எண்ணுக்கு என்னோட தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம். நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில்களை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்கன்னா டயல் பண்ணுங்கள். ஆனால் கேள்வி என்ன அப்படின்றத இந்த பாடலுக்கு பிறகு தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உங்களுக்காக இதோ.

0: நேரம் இப்போ சரியாக 4:07:30 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பகுதியில் நம்மளோட நேயர்கள் இணைய காத்திருக்கிறாங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம். பட்டாபி சார் சொல்லுங்க, கேட்கலாமா உங்ககிட்ட கேள்வியே?
1: ஏ ரகுமான் அஜித் சரண் பாடினது படம் காவிய தலைவன்.
0: நீங்க பாட்டுக்குள்ள போயிட்டீங்களா?
1: ஆமா.
0: சரி சரி, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கலான்னு நினைச்சேன்.
1: என்ன கேள்வி கேளுங்களேன்.
0: அமைதியான பையன் ஆனால் அடிக்காமலே அழுவான், அவன் யார்?
1: அமைதியான பையன் ஆனால்
0: அடிக்காமலே அழுவான்.
1: அடிக்காமலே அழுவான். அலாரமா?
0: அலாரமா, அவன் ஏன் அழப்போறான்? அடிக்கலாம், நம்ம அடிக்கலாம், ஆனால் அவன் அழணுமே. ரொம்ப நன்றி, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அமைதியான பையன் ஆனால் அடிக்காமலே அழுவான், அவன் யார் அப்படின்றது தான் உங்களுக்கான முதல் கேள்வி. பதில் தெரியும்னா டயல் பண்ணுங்க 2952508532 2838317. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

0: நேரம் 4:13:20 ஆகுது. நிகழ்ச்சியில் கேள்வி கேட்டிருந்தேன், நேயர்கள் நம்மளோட பேசுறதுக்கு இணைந்திருக்கிறாங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து? சொல்லுங்க மாலினிதேவி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குமா? நீ நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கு. நீ நாளுக்கு பிறகு உங்களுடைய குரலை கேக்குறேன்.
1: ஆமா ஆமா
0: ஆமா. அண்ணா நகர் நல்லா இருக்கா?
1: நல்லா இருக்கு.
0: சரி சரி சரி. அமைதியான பையன், ஆனால் அடிக்காமலே அழுவான். அவன் யார்?
1: பனிக்கட்டி.
0: பனிக்கட்டி, சூப்பர்மா. அடுத்த நேருக்கு வாய்ப்பே குடிக்கல, அதுதான் சரியான பதில். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசினதுக்கு. அமைதியான பையன், ஆனால் அடிக்காமலே அழுவான் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு பனிக்கட்டி அப்படின்றதுதான் சரியான பதில். பதிலை சொன்ன மாலினிதேவ் மேடம்க்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக புஷ்பவனம் குப்புசாமியோட குரலில் ஒலிக்க இருக்கிறது. இட்லி கடை திரைப்படத்திற்காக கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 4:18:55. நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக ஒரு கேள்வி. கேள்விக்கு முன்னாடி யார் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம்,
1: பேசுறேன்
0: தமயந்தி. சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு நல்லா இருக்கம்மா. உங்களுக்காக ஒரு கேள்வி. என்னால் எல்லாவற்றையும் சாப்பிட முடியும், ஆனால் எனக்கு எப்பொழுதும் பசிக்காது, நான் யார்? போஸ்ட் பாக்ஸ். ஓ, எதை போட்டாலும் உள்ள எடுத்துக்கும் அப்படின்றீங்களா? சரி, ஆனால் நீங்கள் என்கிட்ட எது கொடுத்தாலும் அதை நான் வந்து மறுபடியும் அப்படியே அதே பொருள் மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்கிட்ட என்ன கொடுக்குறீங்களோ பசித்ததை செரிமானம் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ சொல்லுங்கள். என்னால் எல்லாவற்றையும் சாப்பிட முடியும், ஆனால் எனக்கு எப்பொழுதும் பசிக்காது, நான் யார்?
1: வாய்.
0: வாய். வாய்க்கு பசிக்காதா? பசிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வாயை திறக்க ஆரம்பிக்கிறோம். ரொம்ப நன்றி தமயந்தியம்மா, அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: யார் இங்கிருந்து?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க. நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு மேடம். பதில் தெரியுமா? அப்படியா? எல்லாவற்றையும் என்னால் சாப்பிட முடியும், ஆனால் எனக்கு எப்பொழுதும் பசிக்காது, நான் யார்?
2: எல்லாவற்றையும் சாப்பிடுவேன், ஆனா எனக்கு பசிக்காது. நெருப்பா?
0: சரியான பதில், ரொம்ப கரெக்ட். சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆமா,
2: அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு கேட்டிட்டு இருந்தீங்களா?
0: ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லிட்டாங்க. பனிக்கட்டி. பனிக்கட்டி, பனிக்கட்டி. ஆமா, பனிக்கட்டி. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஹேமலதா கள்ளக்குறிச்சிலேருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றையும் என்னால் சாப்பிட முடியும், ஆனால் எனக்கு பசிக்காது. பதில் வந்து நெருப்பு தான். நீங்கள் நெருப்புக்கிட்ட எதை கொடுத்தாலும் அது அப்படியே அதை உட்கிரகிச்சுக்கும். ஆனால் அது வந்து பசின்னு சொல்லி கேட்டது கிடையாது இல்லையா? அதுக்காக தான் அந்த கேள்வி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய பதில்களை சொல்லுங்கள். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அந்தோணிதாசன் மற்றும் சுப்புலட்சுமியோட குரலில் பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்கிறது மாஸ்க் படத்திலிருந்து.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
3: நேரம் 4:26. நிகழ்ச்சியில் கேள்விகளை இந்த பக்கம் இருந்து நான் கேட்டுட்டு இருக்கிறேன். பதில் சொல்றதுக்கு அந்த பக்கம் இருந்து நேயர்கள் தயாராகிட்டிருக்காங்க. என்னோட நிகழ்ச்சி இணைய போற அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
3: சந்திரசேகர், நீங்களோட கேள்வி கேட்கலாமா?
4: கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி எப்படி மேம் இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு மேம் உங்க கூட பேசி.
3: ஆமா ஆமா ஆமா. சரி, கேள்விக்கு போயிடலாம். ரொம்ப ஈஸி தான். என்னுடைய குதிரை கருப்பு குதிரை, ஆனா நான் என்ன குளிப்பாட்டிட்டீங்கன்னா நான் வெள்ளை குதிரையா மாறிடுவேன். நான்
4: யாரு? உளுத்தம்பருப்பு.
3: அடடா, ரொம்ப கஷ்டம் நினைச்சேன், நீங்க டக்குன்னு சொல்லிட்டீங்களே, ரொம்ப நன்றி. சரியான பதில் அதுதான்.
4: ரொம்ப ஈஸியா கேட்டுட்டீங்க.
3: சரி சரி, நீங்க கேட்டதுனாலதான் ரொம்ப நன்றி. என்னுடைய குதிரை கருப்பு குதிரை, குளிப்பாட்டினால் நான் வெள்ளை குதிரையாக மாறிவிடுவேன். நான் யாருன்னு கேட்டிருந்தேன். உளுத்தம்பருப்பு அப்படின்றத சரியான பதில். பதில் சொன்ன காட்பாடிலிருந்து அழைப்பில் வந்து சந்திரசேகருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இதோ.

0: நேரம் 4:31 3 நொடியாகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கான நேயர் வந்துட்டாரு. நேயரோட பேசிக்கிட்டே கேள்வி கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ, நான் கிண்டியில இருந்து செல்வா பேசுறேன் மேம்.
0: செல்வா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: செல்வா படிக்கிறீங்களா?
1: படிக்கிறேன் மேம், லீவ் விட்டுருக்காங்க.
0: எத்தனாவது படிக்கிறீங்க? செல்வாக்காக இந்த கேள்வி. உலகம் எங்கும் படுக்கையை விரித்திருக்கிறேன். எனக்கு உலகம் ஃபுல்லா படுக்கை இருக்குது, ஆனா நான் எந்த இடத்துலயுமே தூங்காம அலைஞ்சிட்டே இருக்கிறேன். நான் யார்?
1: சூரியன்.
0: சூரியன் நைட்ல வர்றது இல்லையே, அப்ப அவர் தூங்கிடுறாரு தானே? உலகமெங்கும் படுக்கையை விரித்திருக்கிறேன், ஆனால் உறங்காமல் அலைகிறேன். வானம். அப்படியா? இல்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: சென்னை நோம்பல்லேந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா, பதில் தெரியுங்களா?
2: மேகம் மேடம்.
0: மேகம் இல்ல, உறங்காமல் அலைந்து கொண்டே இருக்கிறேன்.

அதை வச்சு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக டிஆர் சிலம்பரசன், ரோஷினி அண்ட் தமன் இவங்க இணைந்து பாடுறாங்க. பாடலுக்குரிய படம் ஈஸ்வரன், கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 4:37 ஆகுது. நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக நேயர்கள் இணைந்துட்டு இருக்கிறாங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
0: ஹலோ, யார் பேசுறீங்க?
2: அனிதா பேசுறேன்.
0: அனிதா, உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிருங்க, இல்லைங்க கொஞ்சம் தூரமா வந்து பேசுங்கப்பா.

0: இருங்க மேம் ஒரு செகண்ட் மேம்.
1: உலகம் எங்கும் படுக்கையை விரித்திருக்கிறேன், ஆனால் உறங்காமல் அலைந்து கொண்டிருக்கிறேன், நான் யார்? என்னப்பா? எர்த்து. சரி சரி, ஆனா அது பதில் இல்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி அனிதா. வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம் மேடம், அயப்பக்கத்துல வெங்கடேசன்.
1: வெங்கடேசன், பதில் தெரியுமா? வெங்கடேசன் என்னங்க?
2: கடல் அலை.
1: கடல் அலை. சூப்பர் சூப்பர் வெங்கடேசன், சரியான பதில் சொல்லிங்க, ரொம்ப நன்றி. உலகமெங்கும் படுக்கையை விரித்திருந்தாலும் உறங்காமல் அலைந்து கொண்டிருப்பது கடல் அலை அப்படின்ற பதில் சொன்ன வெங்கடேசனுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் நீதி முகனுடைய குரல்ல இதோ பாடல் ஒலிக்க இருக்கிறது.
3: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: நேரம் 4:42:50 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பகுதியில் நம்மளோட பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? ஞானசேகரன். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? அனைவரும் நலம். உடம்பில்லாத ஒருவன் 10 சட்டையை அணிந்திருப்பான், அவன் யார்?
1: பாம்பு.
0: பாம்புக்கு ஒரு சட்டை தான், நான் கேட்டது 10 சட்டையாச்சே. 10 சட்டை. உடம்பு இல்லாத ஒருவன் 10 சட்டையை அணிந்திருப்பான். சரி, யோசிச்சுட்டு வாங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? நூர் முகமது சார், பதில் தெரியுமா?
2: வெங்காயம் மேடம்.
0: வெங்காயம் என்பதுதான் சரியான பதில். ரொம்ப கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி நூர் முகமது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உடம்பே இல்லாத ஒருவன் 10 சட்டையை அணிந்திருப்பான், அவன் யார் அப்படின்றதுக்கான பதில் வெங்காயம். பதில் சொன்ன நூர் முகமதுக்கு மிகப்பெரிய நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

0: நேரம் 4:48 ஆகுது. விவத் பாரதி தமிழ் பண்பலையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நம்மளோட இணைய போகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வெங்கடேஷ் மேடம்.
0: வெங்கடேஷ், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா சார்?
1: சொல்லுங்க மேடம்.
0: என்னுடைய நிறம் சிகப்பு, ஆனால் நான் குளித்தால் கருப்பாகி விடுவேன், நான் யார்? என்னுடைய நிறம் சிகப்பு, நான் குளித்தால் கருப்பாகி விடுவேன், நான் யார்? உளுத்த பருப்பு வந்து கருப்பு, குளிச்சா வெள்ளையாயிடுவேன். இங்க குளிச்சா கருப்பாயிடுவேன்னு
1: சொல்லியிருக்கிறேன்.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து
2: பேசுறேன்?
0: யாருங்க?
2: எம்கேபி நகர்ல இருந்து முருகேசன்.
0: முருகேசன் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கமா.
0: பதில் தெரியுங்களா?
2: நெருப்புமா?
0: நெருப்பு. சூப்பர் சார், ரொம்ப நன்றி. சரியான பதில் நெருப்பு தான். நல்ல தகதகன்னு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நெருப்பினுடைய அந்த இது வந்து சிகப்பு கலரில் இருக்கும். தண்ணீரை ஊற்றி அணைச்சிட்டா அது உடனே கருப்பு நிறமாக மாறிடும். அதுதான் பதில். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பதில் சொன்ன முருகேசன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக திவாகர் மற்றும் கல்பனா ராகவேந்திரா குரலில் ஒலிக்க இருக்கிறது.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: மயிலை பட்டாபில தொடங்கி முருகேசன் வரைக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கேள்விகளுக்கான பதில்களை சொன்ன முயற்சி செய்த நபர்களுக்கும் சரியான பதில்களை சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏதோ என்னுடைய அறிவுக்கு எட்டிய எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கேள்விகளை உங்ககிட்ட கேட்டேன். அதை எல்லாத்தையும் ரொம்ப அழகாக யோசித்து ஒரு 6வது படிக்கிற ஒரு ஸ்கூல் குழந்தை கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசினது அதனுடைய ஆர்வத்தை நமக்கு வந்து வெளிப்படுத்துது. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வளம் வர காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு பாடலோடு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறலாம்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 6 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் இமானுடைய இசையில அருண்ராஜா காமராஜுடைய வரிகளில் வைக்கம் விஜயலட்சுமியோட குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமைப்பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டரல்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவேக அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காலிஹா இறுதி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா ஜோயா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 வருட இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.
2: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
3: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
2: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
3: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
3: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
2: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
3: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
2: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
4: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

அஞ்சு மணி பத்து நிமிஷம் ஆயிற்றுக்கு 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பூந்தென்றல் கேட்க போறீங்க. எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு பூந்தென்றலில் வந்து என்ன இது பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாடலோட வரிகள்லாம் வந்து அப்படியே நடுவில் இருந்து படிக்க போகிறேன். பாடலாம் போகிறதுல படிக்க போகிறேன், அந்த கஷ்டத்தை உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஸோ படித்து காட்டுவேன், அந்த பாட்டோட முதல் வரியை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஈஸியான விஷயம் தானே, நானெலாம் பாட்டை எப்படி முன்னுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்கிற ஆட்களுக்காக மட்டுமே இந்த நிகழ்ச்சி. ஸோ நீங்கள் டயல் பண்ணி என்கிட்ட பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணுங்க, 2952 08 53, அப்படி இல்லைனா 2838 9871. இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு கால் பண்ணி நிகழ்ச்சியில் என்னுடன் பேசலாம். நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க வந்திருப்பது ஆர்ஜி உமா, விஜயகுமார், பி வீதாஸ் மகளே. நிகழ்ச்சியோட முதல் பாடல் ஆனந்தம் படத்தில் இருந்தேன்.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா.

0: பூந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல. ஸோ பாடலோட வரிகள் வந்து நான் நடுவில் இருந்து படிச்சு காட்ட போறேன். ஸோ அந்த பாடலோட முதல் வரி என்ன அப்படிங்கிறது தான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது. நீங்க கால் பண்ணி நிகழ்ச்சியில் பேசலாம். நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண் வந்து 2952-0853. இந்த எண்ணுக்கு டயல் பண்ணுங்க. இந்த நம்பர் பிஸியா இருக்கு அப்படின்னா 2838-9871 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ண மறக்க வேண்டாம். ஸோ பாடலோட வரியை நம்ம இப்போ படிக்கிறதுக்கு முன்னாடி யார் காலர் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, லைனில் வந்துட்டு கட் ஆகிட்டு போயிட்டாங்களே. வணக்கம். ஆய், சரி, நம்ம அடுத்த நேயர் கொடுப்போமா? யார் கொஞ்சம் வந்தவங்க லைனில் பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
1: அப்படிங்களா?
0: சம்பத் அவர்களே, நன்றிகள் நன்றிகள்.

0: அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். முதன் முறையாக என்னுடன் பேசுகிறீர்கள், நன்றி நன்றி. சரி, முதல் நேயர் நீங்க
1: தான்.
0: சரி, என்ன அப்படின்னா பாட்டோட நடுவுல இருந்து வரிகளை படிச்சு காட்ட போறேன். ஓகே, நீங்க அது வந்து என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஜென்மம் விதை காதல் பழம், லோகம் வைத்தம் காதல் அத்வைத்தம், சர்மம் சூன்யம் காதல் பிண்டம், மானுடம் மாயம் காதல் அமரம். என்ன பாட்டு?
1: சரி,
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு அளிப்போமா? நன்றிகள், வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம். ஹலோ,
1: வணக்கம்மா.
0: யார் இங்க இருந்து?
1: மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து மா மாயக்கண்ணன் பேசுறேங்க.
0: மாயக்கண்ணன் அவர்களே, என்ன பாடல் என்று கண்டுபிடித்தீர்களா?
1: இல்லைங்கம்மா, நான் இன்னும் இது கேட்கலீங்களே, ஒரு பாடல் போடுங்க.
0: இல்லை இல்லை, நான் படித்து தான் காட்டுறேன். நான் பாட்டோட வரிகளை நடுவில்இருந்து படித்து தான் காட்டுறேன். அந்த பாட்டோட முதல் வரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா?
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா.
0: ஜென்மம் விதை காதல் பழம், லோகம் வைத்தம் காதல் அத்வைத்தம், சர்மம் சூன்யம் காதல் பிண்டம், மானுடம் மாயம் காதல் அமரம். க்ளூ வேணா நான் கொடுக்குறேன். இந்த பாட்டுக்கு வந்து இசை வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள், வைரமுத்தோட வரிகள். பாட்டை வந்து ஏஆர் ரஹ்மான், சுனிதா சாரதி, பாப் ஷால்னி, தன்விஷா இவங்க எல்லாம் பாடியிருப்பாங்க. எஸ்,
1: சொல்ல முடியுமா
0: மறுபடியும் அந்த வரிகள் படிக்கவா? ஜென்மம் விதை காதல் பழம், லோகம் வைத்தம் காதல் அத்வைத்தம், சர்மம் சூன்யம் காதல் பிண்டம், மானுடன் மாயம் காதல் அமரம். சரி, அடுத்த நேரம் வாய்ப்பு அளிப்போமா? நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். வணக்கம். ரேடியோ வலி மட்டும் குறைச்சிருங்க பாப்போம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: மேட்டுக்குப்பத்திலிருந்து நான் முருகன் பேசுறேன், நெற்குன்ற மேட்டுக்குப்பம்.
0: ஓகே முருகன் அவர்களே, என்ன பாடல் என்று கண்டுபிடித்தீர்களா? சொல்லுங்க. இதுல வந்து நிறைய நடிகர்கள் பட்டாலுமே வந்து நடிச்சிருப்பாங்க. டைரக்டர் வந்து மணிரத்னம். இதுக்கு மேல எல்லாம் க்ளூ கொடுக்க முடியாதுங்க.
2: சரி, கண்டுபிடிக்க முடியல மேடம், மத்தவங்களுக்கு வாய்ப்பு.
0: சரி, ஓகே, நன்றி, நன்றி. வணக்கம். அம்பட்டி கஷ்டமாவா கேட்டு புட்டேன். ஹலோ,
3: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து?
3: எம்கேபி நகர்ல இருந்து முருகேஷ் பேசுறேம்மா.
0: முருகேஷ், இதுக்கு முன்னாடி பேசுறது முருகேஷ் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, என்ன பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: அது நீங்க சொல்றது அவர் சொன்ன மாதிரி திருக்குறள் படிக்கிற மாதிரி இருந்தது, அதனால எனக்கு தெரியல. ஆனா ஏஆர் ரஹ்மான் இசைன்றதுனால எந்த வருஷம் வந்த படம் தெரியுங்களா?
0: 2004. ஆமா. சரி, இது வந்து டைரக்டர், டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா மணிரத்னம் அவர்கள். இதுல நிறைய நடிகர்கள் பட்டால் நடிச்சிருப்பாங்க.
3: மணிரத்னமா?
0: ஆமா, நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. எங்க இதுக்கு மேலாம் க்ளூவே கொடுக்க முடியாதுங்க. அப்புறம் அடுத்த நேருக்கு சான்ஸ் கொடுத்துருவோம்.
3: கண்டுபிடிக்கலம்மா.
0: சரி, ஓகே, நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். ஹலோ,
4: இனிய மாலை வணக்கம்மா.
0: மாலை வணக்கம். யார் இங்க இருந்து?
4: திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர்.
0: திரவிய மலர், வேலாயுதம் திரவிய மலர். சரி, ஓகே, என்ன பாடு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: சொன்னீங்க, அது சரியா கண்டுபிடிக்க முடியலைங்களே.
0: சரி, நம்ம அப்ப அடுத்த நேர் சான்ஸ் கொடுப்போமா?
4: அடுத்த நேர் கொடுக்கலாமா?
0: ஓகே, நன்றி, நன்றி. வணக்கம். எங்க யாராவது வந்து சொல்லிவிட்டு போய்ங்க, நீங்க சொன்னாதான் அடுத்து அந்த பாட்டை போடலாம்னு
5: நினைக்கிறேன்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
5: வணக்கம், உஷா சிவமணி ஃப்ரம் மடிப்பாக்கம்.
0: மடிப்பாக்கத்துல இருந்து உஷா அவர்களையே சொல்லுங்க, என்ன பாட்டு?
5: ஒரு பாட்டு.
0: ஓகே, நீங்க அந்த பாட்டு வந்து லிரிக்ஸ் தெரிஞ்சு சொல்றீங்களா இல்ல லிரிக்ஸ் கூகுள்ல போட்டு சொல்றீங்களா? முடிஞ்சிச்சு. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அதாவது இவ்வளோ பேரும் கேட்டிருப்பீங்க, என்னங்க இந்த பாட்டா, இந்த பாட்டோட வரியா இப்படி படிச்சு காட்டினீங்க அப்படின்னு. நான் அப்படிதான் பாட்டோட வரிகள்லாம் படிச்சு காட்ட போறேன், உங்களாம் கன்ஃபியூஸ் பண்ண போறேன். தெளிவாலாம் படிக்க மாட்டேன், அதாவது தெளிவா படிப்பேன், ஆனா பாட்டு வந்து நீங்க கண்டுபிடிக்காத மாதிரி தான் படிப்பேன். ஓகே, ஸோ நிகேஷ்ல அடுத்ததா யாக்கை திரி பாடல் எந்த படத்துல இருந்து வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயுத எழுத்து படத்துல இருந்து மணிரத்னம் அவர்களுடைய டிரெக்ஷன்ல. இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் FM.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 வருட இசை பயணம்

0: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.
1: அஞ்சு மணி 29 ஆகும்போது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ பாடலோட வரிகள்லாம் நான் படித்து காட்டிட்டு இருக்கேன். நடுவில் இருந்து பாடலோட முதல் வரியை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். ஹலோ, வெரி நைஸ். வணக்கம். யார், எங்கிருந்து? விஜயகுமார் அவர்களே.
2: விஜயகுமார், சிவகுமார், ஞானசேகரன் சிவகுமார்.
1: ஓகே சிவகுமார், மன்னிக்கவும் சிவகுமார் அவர்களே, போகலாமா?
2: நீங்க சரணம் நல்லா தான் பண்றீங்க, வந்து மெலோடியா இருந்தா நல்லா இருக்கும்.
1: என்னங்க?
2: மெலோடி ஏ ரகுமான்ல மெலோடியா இருந்தீங்க ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. இந்த கோரஸ் மாதிரி இருந்துச்சு, யாரும் போன முடியாது.
1: நாங்க அப்படித்தானே ட்விஸ்ட் போ. நீங்கள் எதிர்பார்க்காததை செய்வது தானே எங்களுக்கு த்ரில்லு. போலாமா? சுகமில்லை காதல், காதல் அதுதான் உறவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் நாம் வாழ்வோம் வாவா. இல்ல
2: நன்றிகள்,
1: நன்றிகள். வணக்கம்.
3: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார், எங்கிருந்து?
3: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் காஜேஷ் பிரச்சாசர் மேடம்.
1: ஓகே, தெரிஞ்சுதான்.
3: பழைய பாட்டு சூப்பரா கண்டுபிடிச்சிருவோம், கொஞ்சம் புது பாட்டா இருக்கும் திக்கமுக்கா.
1: நான் அதனாலதான் ரொம்ப பழைய பாட்டாட்டுக்கல, ரொம்ப புது பாட்டு இல்ல, மிடிலா தான் எடுத்திருக்கேன். சொல்லுங்க. பிரி ஒன்று நீராத உறவு ஒன்றில் சுகமில்லை காதல், காதல் அதுதான் உறவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் நாம் வாழ்வோம் வாவா. இல்லை சரி, நடிகர் மாதவன் அவர்களுடைய முதல் திரைப்படம், முதல் தமிழ் திரைப்படம் இதுதான். இது ரொம்ப ஈஸியான க்ளூ, என்ன சொல்றது, ரொம்ப நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இது என்ன படம் என்ன பாட்டுங்கிறது.
3: மேடம் நண்பர்கள் சொல்லிட்டோம், நான் தெரிஞ்சுக்கிறேன் மேடம்.
1: சரி ஓகே, நன்றிகள், நன்றிகள் சார். வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் சேலம் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர்.
4: மிக்க மகிழ்ச்சி மேம், ஒரே நாள்ல ரெண்டு பேர் கூட பேசுறது ரொம்ப ஹாப்பி.
1: நன்றி, நன்றி,
4: ரொம்ப சந்தோஷம். இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ட்விஸ்ட்.
1: தேங்க் யூ. சரி சொல்லுங்க என்ன பாட்டு
4: மேம். அந்த க்ளூ கொடுக்கறீங்களே, ஏ ரஹ்மான் அவர்களோட மியூசிக், ஹீரோ ஹீரோயின் பேர் ஏதாவது சொல்றீங்களா?
1: நான் அதுதான் சொன்னேன், நடிகர் மாதவனுடைய முதல் திரைப்படம். மாதவன் அவர்கள் தமிழர் நடிச்ச முதல் திரைப்படம், அந்த படத்துல தான் இடம்பெற்றிருக்க பாடல். இது ரொம்ப ஈஸியான க்ளூ.
4: அலைப்பாயுது, அலைப்பாயுது கண்டுபிடிச்சிட்டேன், பட் பாடல் கண்டுபிடிக்கணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த வரி இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்.
1: பிரி ஒன்று நீராத உறவு ஒன்றில் சுகமில்லை காதல், காதல் அதுதான் உறவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் நாம் வாழ்வோம் வாவா.
4: பாட்டு
1: தான் கண்டுபிடிக்கணும். உங்க ரேடியோ வளம் குறைச்சிருங்க பாப்பா, யாரா இருந்தாலும் சொல்லுங்க. யார், எங்க இருந்து?
5: காஞ்சிபுரம், கோவிந்தராஜன்.
1: ஓகே, கோவிந்தராஜன் அவர்கள் என்ன பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: அது இன்னொரு முறை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?

0: பிரிவொன்று நேராத உறவொன்றில் சுகமில்லை. காதல் காதல் அதுதான். உறவோடு சில காலம், பிரிவோடு சில காலம். நாம் வாழ்வோம். வா வா.
1: எந்த வருஷம் தெரியுங்களா?
0: படம் என்னன்னு சொல்லிட்டார், அலைப்பாய்தேன்னு கடைசி நேயர் சொல்லிட்டாங்க. அந்த அலைப்பாய்தையில எந்த பாடலோட முதல் வரி அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க.
1: எந்த வருஷம் வந்ததுன்னு சொன்னா தெரியும்.
0: சோ படத்தோட பேர் இதுவா? ஓகே, என்ன வருடம் வந்தது நான் உங்களுக்காக செக் பண்ணி சொல்லிடுறேன். 2000ல வந்திருக்கு, 2000ல் வெளிவந்துள்ள திரைப்படம்.
1: சரி மேம், அடுத்த நேயர்கள். ஆ
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கங்க, யார், எங்க இருந்தீங்க? அந்த படத்துல வர ஒவ்வொரு பாட்டா சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பாட்டுன்றது கன்ஃபார்மா கரெக்டா தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வணக்கம். உமா அவர்களே, சொல்லுங்கள். உமா, நீங்களாவது கண்டுபிடித்து விட்டீர்களா? என்ன ஆங்கில மாதத்துல ஒரு மாதத்தோட தாங்க அந்த பாட்டோட முதல் வரியா தருவாங்க. இதுக்கு மேல எல்லாம் க்ளூ கேக்காதீங்க.
2: அதாவது
0: மாதத்துல தொடங்குற பாட்டு டக்குன்னு கேஸ் பண்ணீங்களா? அடுத்த நேரம் சான்ஸ் கொடுத்துருவோம்.
2: ஜனவரி மாதத்துல?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார், இங்க இருந்து பேசுறீங்க?
3: செப்டம்பர் மாதம்.
0: சரி, சூப்பர். செப்டம்பர் மாதமே தான், நம்ம மே மாசத்துல இருந்து செப்டம்பர் மாதம் போயாச்சு. பேரு, ஊர் சொல்லுங்க. யார், இங்க இருந்து? ரேடியோ வாலியம் குறைச்சிருங்க பாப்போம். எம்பிடி அக்கோ. ஆ, யார் இங்க, மறுபடியும் சொல்லுங்க. செப்டம்பர் மாதம் பாடல் வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் FM 5:36.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: அஞ்சு மணி 5:42 ஆகி கொண்டிருக்கிறது. 102.3 பாரதி தமிழ் பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஆர்ஜே உமா விஜயகுமார். ஸோ பாடலோட வரிகளை அப்படியே நடுவில் இருந்து படித்து காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ பாடலோட முதல் வரியை கண்டுபிடிங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டயல் பண்ணலாம். 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2958-0853-2838-9871 இந்த எண்ணுக்கு கால் பண்ணி நீங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். ஓய் ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: யார், எங்கே இருந்தம்மா?
2: என்
1: பார்வையில் நீந்தது தென்றல், அதை நான் பிடித்து மெல்ல அடைத்தேன் மனசிறையில். ஆமாம், நான் எல்லாமே அப்படியே ஒரு இதுதான், 2000ல வந்த சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா அப்படிதான்.
2: என்ன
1: பாட்டு, இது பண்ண முடியுதா, உங்களால கெஸ் பண்ண முடியுதா?
2: புது பாட்டு.

0: சரி, அப்ப அடுத்த நேருக்கு வாய்ப்பு அளிப்போமா. நம்ம அடுத்த வாட்டி நம்ம வந்து பழைய பாட்டு எடுத்துட்டு வருவோம், ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு இயர்ஸ் எடுத்துட்டு வருவோம். ஓகே, நன்றிமா, நன்றி, வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
1: காதலி படம் பேரு
0: என்னங்க?
1: கல்வனின் காதலி, அந்த படம் பேரு. நான் எஸ் ஜே சூர்யா நடித்த படம் அது.
0: எஸ் ஜே சூர்யா, ஓகே. ஆனா கல்வனின் காதலி இல்ல. சரி சரி, பாட்டு சொல்லுங்க. பொதிகை மலையை பிரித்து என் பார்வையில் நீந்தது தென்றல், அதை நான் பிடித்து மெல்ல அடைத்தேன் மனச்சிறையில். என்னடா இது, இப்படி கேட்டு போறது, இங்க நிக்குது வர
1: மாட்டேங்குதே.
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு அளிப்போமா. ஓகே சரி, நீங்க அவர் பாருங்களேன், அந்த பாட்டு போட்டுன்னு இந்த பாட்டை மிஸ் பண்ணு சொல்ல போறாரு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
2: உரப்பாக்கம் சிவகுமார் மேடம்.
0: யாருங்க?
2: உரப்பாக்கம் சிவகுமார் மேடம்.
0: ஓகே சிவகுமார், என்ன பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: பாட்டு இப்ப ஆன் பண்ண மேடம், மறுபடியும் சொல்றீங்களா?
0: மறுபடியும் நான் படிக்கணுமா? பொதிகை மலையை பிரித்து என் பார்வையில் நீந்தது தென்றல், அதை நான் பிடித்து மெல்ல அடைத்தேன் மனச்சிறையில். வாலி அவர்கள், ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக், நரேஷ் ஐயர் பாடியிருக்காங்க, மதுஸ்ரீயும் பாடியிருக்காங்க. நன்றிகள், வணக்கம்.
3: வணக்கம்,
0: யார் இங்க இருந்து?
3: அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
0: மாலினிதேவி, என்ன பாட்டுன்னு
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா? மயிலிறகாய் வருடுகிறாய்.
0: ஓகே, மயிலிறகே மயிலிறகே வருடுகிறாய் மெல்ல. என்ன படம் அன்பே ஆறு வேறு, அவர் வந்து கல்வனின் காதலின்னு சொல்லிட்டாரு. மயிலிறகே பாடல் அன்பே ஆறு படத்துல வந்து மதுஸ்ரீ நரேஷ் ஐயர் குரல்ல உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பூந்தென்றல் வந்து பாடலொழி வரிகள்லாம் அப்படின்னு நடுவில் இருந்து படிச்சு காட்டிட்டு இருக்கேன். ஸோ பாடலோட முதல் வரி என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: நீங்க வந்து தெரியாதவரோட பேசிட்டே நீங்க செப்டம்பர் மாசம் பாட்டுக்கு கரெக்ட்ல லாஸ்டிங் எனக்கு கட் ஆயிடுச்சு, கண்டுபிடிக்க சொல்ல முடியல.
1: அச்சோ சரி,
2: எனக்கு பழைய பாட்டாவே கொஞ்சம் கேளுங்க. மீடியம்
1: பழைய, அதாவது நான் எல்லாமே இந்த 2000 பீரியட்ல வெளிவந்த பாட்டு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் இப்ப உங்களுக்காக மாத்தினேன் அப்படின்னா எல்லாரும் எங்கிட்ட வம்படி வருவாங்க.
2: பொன்னிமலை பாட்டு கண்டுபிடிச்சேன், லைன் தான் கிடைக்கல.
1: சரி ஓகே, நம்ம இப்ப சொல்லுவா, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே
2: ட்ரை பண்றேன் மேடம்.
1: தேன்மழை தேக்குக்கு நீதான், உண்டன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோல் மேல் வேறோரும் சாய்ந்தாலே தகுமா? தேன்மழை தேக்குக்கு நீதான், உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோல் மேல் வேறோரும் சாய்ந்தாலே தகுமா?

0: ஐயோ நல்ல சாங் அது,
1: நல்ல சாங் தான். நரேஷ் ஸ்ரேயா கோஷல் பாடிருப்பாங்க வாலியோட வரிகளுக்கா? சரி ஓகே. வணக்கம்.
2: ஹலோ மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம். எம்டி சந்திரகிருஷ்ணி நகர் அம்பத்தூர் மேடம். எல்லாரும் நலமா மேடம்?
1: எல்லாரும் நலம்
2: மேடம். இது முன்பே வா என் நண்பே வா.
1: வெரி குட். நான் கூட ரொம்ப ஈஸியான லைன் தானே கேட்டோம். அதே பாடல் தான். நன்றி நன்றி நன்றி
2: நன்றி மேடம்.
1: சூப்பரா வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாரு. ஏ ஆர் ரஹ்மானோட இசையில நரேஷ் ஏர் அண்ட் ஸ்ரேயா கோஷல் பாடியிருப்பாங்க. ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல இருந்துதான் முன்பே வா பாடல். ஸோ அந்த பாடலை அப்படியே பிளே பண்ணிட்டு இந்த ஷோக்கு வந்து ஒரு எண்டு கார்ட் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? மறுபடியும் 8:05 வந்து நான் உங்களை வந்து நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறேன். எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. உங்களால் முடிஞ்சிருக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. ஸ்டேடியோன் 102.3 வித் பாரதி தமிழ் FM. நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் வழங்கிட்டு இருந்தது அர்ஜுமா விஜயகுமார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

நேரம் 6:01. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கும் இந்நிகழ்வு பக்தி மாலை. ஆன்மீகம் என்பது ஒரு ஆழ்கடல் போன்றது. அதில் இருக்கக்கூடிய தத்துவங்களும் சிந்தனைகளும் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக தோன்றியது. எந்த ஒரு செயலை செய்தாலும் முழுமுதற் கடவுளான விநாயகனை முதலில் தொழுது செய்வது இந்துக்களுடைய மரபு. நிகழ்ச்சியிலும் முதல் பாடல் பிள்ளையாரை வணங்கி சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்களுடைய குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள், கடவுள் அருளால் உங்கள் எண்ணம் நிறைவேற்றி வைக்கும். இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும். இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை. நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. உனக்கு துணையாக கடவுள் இருப்பார். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜனின் குரலில், கே வி மகாதேவனுடைய இசையில் திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 6:10:40. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் கடவுளின் திருவடியில் பாதுகாப்பாக உள்ளோம். அவர் மூச்சுக்கு மூச்சாகவும் கண்ணுக்கு கண்ணாகவும் இருக்கிறார். அவர்தான் நமக்கு எல்லாம் என்பதில் எல்லளவும் ஐயமின்றி தினமும் இறைவனை வணங்குவோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் செந்தில்தாஸ் குரலில், வாலியின் வரிகளில், ஸ்ரீகாந்த் தேவாவினுடைய இசையில், ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 6:16:40. பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று, வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று, சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று, ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று, நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று, 100 முகம் காட்டுதம்மா 6 முகம் இங்கு. கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரையும் இழுக்கும் குமரனவன் கலையா. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். சீர்காழி கோவிந்தராஜன், டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில், கண்ணதாசனின் வரிகளில், குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது தெய்வம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 6:21. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சங்கர் கணேசனுடைய இசையில் வாலியின் வரிகளில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனுடைய குரலில் கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 6:25:43. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் சரணம் ஐயப்பா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது கே ஜே யேசுதாசுடைய குரலில்.

0: ஐயப்பா.
1: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது மாநில செய்திகள்.
2: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்தபோது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தவிக விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக திமுக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தோல்வி காரணமாக திமுக துவண்டுவிடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு தேவையான ஆய்வுகளை தாம் மேற்கொண்டு வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையும் அரசு வேலையும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தொடர்பாக சென்னை மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு அருண் வரும் 27 ஆம்

0: தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஆள்கொணர்வு மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன், திரு லட்சுமி நாராயணன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் திரு எல் கே சுதீஷ் மற்றும் அவரது மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக்கு சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில் அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை, லட்சத்தீவு, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் கருப்பசாமி ஐயனார் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைப்படி 350 காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். போட்டியை அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மாரிமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் காளையாக கோவில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளை உரிமையாளர்களுக்கும் கட்டில், சீலிங் ஃபேன், டிரெஸ்ஸிங் டேபிள், வெள்ளி காசுகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் த. கமலக்கண்ணன்.
0: நாமக்கல்லில் நடைபெற்ற கால்பந்து மற்றும் கபடி போட்டிகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை கோபுதூரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூரில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திருமதி கஸ்தூரி கூறியுள்ளார். தாம்பரம் போடி நாயக்கனூர் இடையே வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இயக்கப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து

0: ஆணையர் திரு சமீரன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நவ்சின் நாஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ரம்தானி வைரவானை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவிற்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40 18:00 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். என் விருப்பம் பகுதியில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஸ்வேதா மோகனுடைய குரலில் தனுஷ் எழுதி ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில் இசையமைக்கப்பட்ட பாடல் வாத்தி படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.
2: நேரம் 6:45:43 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஸ்ரீனிவாஸ் அண்ட் டிம்மியோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, ஏஆர் ரகுமானுடைய இசையிலிருந்து ஒலிக்க இருக்கிறது. ஜோடி திரைப்படத்திற்காக கேட்கலாம், வாங்க.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி தெவிட்டாத தேனொலி, தனிமனித வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி ஒட்டுமொத்த தேசத்தின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இசையெனும் இன்பத்தேன் கொண்டு மனதை அமைதிப்படுத்தும் வானொலி தனிமையை போக்குகிறது. எளிய நடையில் தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. வானொலி பொழுதுபோக்கு ஊடகம் மட்டுமல்ல, பயனுள்ள பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி அறிவு களஞ்சியம். உலகத்தை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்துள்ள வானொலி அறிவியல் வளர்ச்சியின் அரிய பொக்கிஷம். பெண்களுக்காக பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் ஆகாஷ்வாணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் உடன் பயணிக்கும் உற்ற தோழி. இது குறித்து பாலயோக மீனா அவர்கள்.
1: டிஜிட்டல் சகாப்தத்தில் கூட மில்லியன் கணக்கான இந்தியர்கள் விருப்பமாக கேட்கக்கூடிய ஒரு ஊடகம், அதாவது ஆசையாக கேட்கக்கூடிய ஒரு மீடியம் வானொலி, ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்காகவே பிரத்யேகமான தகவல்கள் நிகழ்ச்சிகள் பிரத்யேகமாக நடத்தி பெண்களுக்கு மேலும் மேலும் வந்து உடல் ரீதியாக இருக்கும் சரி, மன ரீதியாக இருக்கிறதும் சரி, எல்லா விதமான விஷயங்களும் ஷோஸ் மூலியமாகவும் டிபேட்ஸ் மூலியமாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலமுடுக்கில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் வீட்டிலருந்தே கேட்குற மாதிரி பண்ணது வந்து ரேடியோ. இப்போ மட்டும் இல்லை, முன்னாடி காலத்திலிருந்துமே ஆண்கள் வெளியே அதிகமாக போயிட்டு இருந்தாங்க, பெண்கள் போக முடியாத காலத்தில் நாட்டு நடப்பை தெரிய வைத்த ஒரே ஒரு கருவி, ஒரே ஒரு மீடியம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரேடியோன்னு சொல்லலாம். அந்த ரேடியோ இந்த காலத்திலையுமே பல மாற்றங்களை உருவாக்கியிருக்கு. வெறும் நம்ம வந்து சும்மா வந்து வீட்டு குறிப்போ சமையல் குறிப்போ அழகு குறிப்போ மட்டும் சொல்லாமல் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, பெண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்குன்ற வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய நடப்புகள் எல்லாமே ஒவ்வொரு பெண் காதுகளிலும் ஜிமிக்கி ஆடுவதற்கு போல செய்தி வந்து நடமாடியது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஊடகம் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக பாட்டு கேட்கறதுக்காக சினிமா பற்றின செய்திகளை பரிமாறிக்கொள்ள மட்டும் இதாக கிடையாது. மித்த சோஷியல் மீடியாலாம் முக்கியமான விஷயங்கள்லாம் மறைந்து போகக்கூடிய ஒரு இடம், ஆனால் ரேடியோ அப்படி கிடையாது. முக்கியமான விஷயங்கள் நாட்டுக்கு தேவையானது மக்களுக்கு செவிகளுக்கு கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது, அதுவும் பெண்களின் செவிகளுக்கு போய் கரெக்டாக சேர்க்கறது வந்து ரேடியோவோட பங்கு வந்து மிக மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. அது இன்னும் வந்து ரேடியோ வந்து செஞ்சிட்ருக்கு.

0: குழந்தை வளர்ப்பு என்பது அற்புதமான கலை. குழந்தைகளை குதூகலப்படுத்தும் நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி குழந்தை வளர்ப்பிலும் முக்கிய பங்காற்றுகிறது என்று கூறுகிறார் கன்னித்தாய் அவர்கள்.
1: பழமை என்றும் இனிமை என்ற பழமொழிக்கேற்ப நவீன காலத்தில் தொலைக்காட்சி, அலைபேசி போன்ற பல புதிய தகவல் தொடர்பு சாதனங்கள் பொழுதுபோக்கிற்காக கண்டறியப்பட்டாலும் இன்றும் நீங்காத நினைவாக என் மனதில் இருப்பது நான் என் சிறுவயதில் கேட்ட வானொலி நிகழ்ச்சிகள் தான். இது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் இனிமையானது தான். குழந்தைகளுக்கு உணவு முறையிலிருந்து குழந்தைகள் பாதுகாப்பு, கல்வியறிவு, மருத்துவ குறிப்புகள், பாடல்கள், நாடகங்கள் என பல தகவல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் வானொலியில் ஒளிபரப்பப்படுகிறது. குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்து பற்றிய தகவல்களையும் வானொலியில் அறிவிக்கப்படுகிறது. கற்றல் திறனின் முதன்மையான திறன் கேட்டல் திறன். இந்த கேட்டல் திறன் வானொலி மூலம் குழந்தைகளுக்கு உருவாக்கப்படுகிறது. எனவே வானொலி குழந்தைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

0: நாட்டு நடப்புகளையும் உலக செய்திகளையும் தேசம் முழுக்க கொண்டு சேர்க்கும் பணியை வானொலி செவ்வனே செய்து வருகிறது. பேரிடர் காலத்தில் நமக்கு உறுதுணையாய் நிற்பது வானொலியே.
1: என் பேர் பாலசுப்ரமணியன். நான் ஜோகில்பட்டி என்ற கிராமத்தில் 1950 பிறந்தேன். தேவையான பொருள் எதுக்கு வேணும்னா, ஒரு மைலுக்கு பக்கத்தில் கல்குச்சிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கணுமா, ஆஸ்பத்திரி போகணுமா, போஸ்ட் ஆஃபீஸ் போகணுமா, அங்கே வந்தால் தான் எங்களுக்கு அது சோதுவாக இருந்தது. நான் இருந்த காலத்தில் வந்து எந்த ஒரு செய்தியானாலும் பஞ்சாயத்து போர்டில் ரேடியோ வச்சுருந்தாங்க. அதை போய் செய்தியை கேட்குறதுக்கு எல்லோரும் ஜனங்கள்லாம் போய் அங்கே உட்காந்து கேட்போம். போர் நடந்தாலும் அசம்பாவிதம் நடந்தாலும் அதையெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்தது கூட நான் வந்து இந்த ரேடியோ மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் இல்லை, ஊர் ஜனங்களே தெரிஞ்சு அவ்வளோ சோகமாக இருந்தோம். அதாவது புயலோ காற்றோ மழையோ வந்து வந்து ஒரு ஆபத்தான செயல் வரும்பொழுது இந்த ரேடியோ மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆபத்துலேருந்து நீங்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அதை நாங்கள் சுதாரிப்போட முன்னெச்சரிக்கையாக இருந்து நாங்கள் பாதுகாப்போடு இருந்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரேடியோ ரொம்ப உதவியாக இருந்துச்சு.
0: வானொலிக்கும் தனக்குமான உறவு குறித்து நினைவு கூர்ந்த நீதிராஜன் அவர்கள்

0: வானொலி உணர்வோடு கலந்துவிட்ட ஒலி என்று கூறுகிறார்.
1: ரேடியோ இது ஒரு ஃபீல் இல்லை, நிஜமாகவே இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ரேடியோ பற்றி அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எங்களுக்கு 90s கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ வந்து லைஃப்பில் ரொம்ப ஒரு பெரிய ட்ராவலில் இருக்குது. நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேங்க, எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த ரேடியோவோட தான் அவர் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் இந்த ரேடியோ யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார். அவர் இல்லாத நேரம் அந்த பாக்கெட் ரேடியோவை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா டியூன் பண்ணி பார்த்து அதில் சேனல் எதாவது கிடைக்கும் அதில் எதாவது பிடிச்சவொடனே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன், அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. அப்போலாம் அந்த பேட்டரி போட்டு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ரொம்ப நாள் அந்த ரேடியோ எங்கள் வீட்டில் இருந்தது, ஆனால் கொஞ்சம் உடஞ்ச கண்டிஷனில். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல மெமரிஸ் எனக்கு. ஸ்கூல் விட்டு வந்தது என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற அந்த ரேடியோ வந்து என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஸ்பீக்கர் லைன் எடுத்து வெளியே கொடுத்து ஜன்னல் வழியாக வெளியே ஒரு போஸ்ட் இருக்கும், அதில் ஒரு ஸ்பீக்கரை கட்டி தொங்க விட்டு பாட்டு போடுவேன். ஸ்பீக்கரு அந்த ரேடியோ அதெல்லாம் வந்து ஒரு கிரேஸ், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது லைஃப்பில். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க, அந்த பாட்டு கேட்குறது நைட்டில் ஏதாவது ஷோஸ் போடும்போது, அதெல்லாம் வந்து இன்னும் அப்படியே மனசுக்குள்ளே இருக்குங்க நிறைய விஷயங்கள்லாம். அது அப்படியே நம்ம மனசோட உடம்போட அப்படியே கலந்துருச்சு. ஸோ ரேடியோ அப்படிங்கிறது ஒரு எமோஷன், கண்டிப்பாக எல்லாருமே ரேடியோ கேட்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஷோஸ் வந்து ரொம்ப மெச்சூர் கண்டென்ட்டோட நிறைய பேர் வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க, அவங்களோட விஷயங்கள், வாழ்க்கையில் நடந்த விஷயம், நிறைய சமூக ஆர்வலர்கள் பேசுகிறாங்க, ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து ரேடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ டிவி வந்து என்னென்ன உட்காந்து பார்த்துட்ருக்க முடியாதுல்ல. ஸோ ரேடியோ வந்து இப்போ நம்மளோட லைஃப்பில் ஈஸியாக வந்து நம்ம அட்டாச் ஆகிட்டோம். அப்போலாம் வந்து ஏதாவது ஷோ எப்போ தான் வரும், பட் இப்போ வந்து 24 hoursமே ஷோ வரலாம், எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக ரேடியோ வந்து கேட்கலாம். ஒரு நல்ல ஒரு விஷயம், நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் வந்து இந்த ரேடியோ தான். ஐ லவ் ரேடியோ. ஹாப்பி ரேடியோ ஸ்டே.

0: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். வானொலி மக்களை எளிதில் சென்றடையும் சக்தி வாய்ந்த ஒலி ஊடகம் என்பதற்கு இதுவே சிறந்த சான்று. இதுபற்றி வேணுகுமார் அவர்கள்.
1: உலகின் மிகச்சிறந்த தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி திகழ்கின்றது. மின்சார வசதி இல்லாத இடங்களிலும் கிராமங்களிலும் வானொலி தனது சேவையை பரப்பி வருகிறது. இன்று உலகளவில் 90% பரப்பளவுக்கு அதிகமாக சென்று சேர்கின்ற ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது. நமது பிரதமர் நாட்டு மக்களிடம் உரையாடுவதற்காக வானொலியை தேர்ந்தெடுத்து மன்

0: பாத் என்ற நிகழ்வினை மாதந்தோறும் வானொலி வாயிலாக மக்களிடம் உரையாடி வருவது வானொலியின் சிறப்பினையும் அதனுடைய தொன்மையினையும் அதனுடைய தெளிவான உச்சரிப்பு தன்மையினையும் வெளிப்படுத்துகின்றது.
1: நேர்மறை எண்ணங்களை விதைக்கும் நிகழ்ச்சிகளை மட்டுமே வழங்கி வரும் வானொலிக்கு செவி கொடுப்போம், எண்ணங்களை நல்வழிப்படுத்துவோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம.
2: தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கென தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கௌஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டர்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபருடன் இன்று ரோமில் பேச்சு நடத்தினார். பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், விண்வெளி, அணுசக்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலனியுடனும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். மேற்காசியா மற்றும் யுக்ரைனில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தினார். இத்தாலி இந்தியா கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவிற்கான ஆண்டாக அடுத்த ஆண்டை கொண்டாடுவதென இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மனிதநேயத்திற்கு அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமின்றி அதற்கான நிதி ஆதாரங்களை தடுப்பதும் பொறுப்பான அரசுகளின் கடமையாகும் என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் மேம்படுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிரச்சினையின் தாக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்து துறைகளும் திட்டங்களை வகுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பப்படுவதை தடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அவர் தாய்சேய் நலத்திட்டத்திற்கான வாரியத்தின் தலைவர் திருமதி ஹெலன் கிளர்க்குடன் இன்று ஜெனீவாவில் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். தாய்சேய் இறப்பு விகிதமும் இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளதாக அவர் கூறினார். பொது சுகாதாரத்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். மகளிர், குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினரின் சுகாதாரத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார்.

தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான எந்த திட்டத்திற்கும் உதவிட மத்திய அரசு தயாராக உள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு என அரசு பள்ளி ஒன்று கோவாவில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மேம்பாட்டிற்கு தேவையான உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முக்கிய துறைகளின் வளர்ச்சி கடந்த மாதம் 1.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் உற்பத்தி 9.4% அளவிற்கும் எஃகு உற்பத்தி 6.2% அளவிற்கும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் உற்பத்தியும் 4.1% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த இளம் குடிமைப்பணி அதிகாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்து அதன் அடிப்படையில் அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பிலான கொண்டாட்டங்கள் காணொலி வாயிலாக நடைபெற்றன. இதில் பங்கேற்று பேசிய அதன் தலைவர் திரு மனோஜ்குமார், கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில் தேனீ வளர்ப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் தேன் புரட்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு சுயசார்பு கிராமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு மனோஜ்குமார் கூறினார். இந்தியா உட்பட 12 நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி மேகாலயாவில் இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மாலத்தீவு, மியான்மர், நேபாளம், பிலிப்பைன்ஸ், செஷல்ஸ், இலங்கை, வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. 2 வார காலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சில்வர் லைன் ரயில் திட்டத்தை கைவிடுவது என கேரள அரசு முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட அறிவிக்கை விரைவில் திரும்ப பெறப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி திரு ரமேஷ் சன்னிதாலாவுக்கு உள்துறையும், திரு சன்னி ஜோசப்புக்கு மின்துறையும், திரு கே முரளிதரனுக்கு சுகாதாரத்துறையும், திரு சி பி ஜானுக்கு போக்குவரத்து துறையும், திரு பஷீருக்கு பொதுப்பணித்துறையும், திரு சித்திக்கிற்கு வேளாண் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு குஜராத் அரசு ஆதரவு அளித்துள்ளது. இன்று காந்திநகரில் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினரிடம் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இதனை தெரிவித்தார். இருப்பினும் இந்த நடைமுறைக்கு காங்கிரஸ் தரப்பில் பங்கேற்ற குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பன்ஜிகாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சே கா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியோ அரோரா, ரியா தலால், ஆலியா கங்காரியா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதான் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நோசின் நாஸ் ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தாலிதா ராமதானியை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்

முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ராவோட குரலில், பா விஜயோட வரிகளில், சிவாவுடைய இசையில், அற்புதம் படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 7:29:45. நேரம் 7:30. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள கலைராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். கையில செல்போன் வச்சிருக்கிறோம், நிறைய தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. வேண்டியவை வேண்டாதவைன்னு எல்லாம் வருது. நாம தான் அன்னப்பறவை போல பால் தண்ணிய பிரித்தெடுக்கணும். பால் என்பது அருமையான ஓர் உணவு. அதிலும் குழந்தைகள் ஆரம்பிச்சு வயசுல பெரியவங்க வரை எல்லாருக்கும் உகந்த திரவ உணவு பால். நமது உடலின் எலும்பு பல் ஆகியவற்றின் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் பால் மிக மிக அவசியம். வைட்டமின் B12 பொட்டாசியம் சத்துக்களை அளிக்க வல்லது பால். சுண்ணாம்பு சத்தை உடல் கிரகிக்க எடுத்துக்கொள்ள பால் உதவி செய்யுது. அதே சமயம் மிக அதிகமான அளவு பால் குடிக்க கூடாதுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு காலையில ஒரு டம்ளர், இரவு ஒரு டம்ளர், அல்லது இன்னொரு டம்ளர் சேர்த்து மொத்தம் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு போதுமானதுங்கிறாங்க. சரி, இந்த பால்ல என்னதான் இருக்கு? 87% தண்ணி, அப்புறம் சர்க்கரை, லாக்டோஸ் இருக்கு. இவை தவிர புரதம், கொழுப்பு, வைட்டமின், தாது உப்புக்கள், ஹார்மோன்கள், இவை யாவும் கலந்த கலவைதான் பால்.
2: கலைராஜன் ஐயா,
3: சின்ன குழந்தைங்க, 2 வயசுல இருந்து 5 வயசு வரை உள்ள குழந்தைகள் பால் பால் பொருட்களை சாப்பிடலாம். எளிதில் ஜீரணமாக கூடிய சத்துக்கள் பொதிந்த திரவ உணவுதான் பால். மிக அதிகமான அளவு பால் குடிச்சோம்னா ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் பிரச்சனைகள் வரும். ஏன்னா நம் ஆட்கள் நமது குழந்தைகளுக்கு உள்ளுக்கு ஏதாவது கொடுக்கறதுல தான் கவனம் செலுத்துறாங்களே ஒழிய அவர்களது உடல் உழைப்பு பத்தி சிந்திக்கிறது இல்ல. நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி எல்லாத்தையும் சிந்திக்கணும். பால்னு கடுதாசியில எழுதும் போது ஒரு செய்தி, பாலுக்கு சிரமம் கொடுத்தோம்னா அது தயிராகும், தயிருக்கு கஷம் கொடுத்தோம்னா வெண்ணெய் ஆகுது, வெண்ணெய்க்கு சிரமம் கொடுத்தோம்னா நெய் கிடைக்கும். பாலை விட தயிர் உயர்ந்தது, தயிரை விட வெண்ணெய் உயர்ந்தது, வெண்ணெயை விட நெய் உயர்ந்தது. இதற்கு என்ன பொருள்? அடிக்கடி சிரமங்களை, கஷ்டங்களை, சங்கடங்களை சந்தித்தால் எந்த ஒரு மனிதனுடைய நிறம் மாறுவதில்லையோ சமூகத்தில் அவருடைய மதிப்பு அதிகரிக்கும். பாலை ஒரு நாளைக்கு தான் பயன்படுத்த முடியும், அதுக்கு பிறகு பால் கெட்டு போயிடும். பால்ல ஒரு சொட்டு மோர் விடும்போது அது தயிரா மாறுது, அது 2 நாளைக்கு இருக்கும், அதுக்கு மேல புளிச்சிடும். தயிரை கடையும் போது வெண்ணெய் கிடைக்குது, அதை இன்னும் ஒரு 3 நாளைக்கு வச்சுக்கலாம் இருக்கும். வெண்ணெய கொதிக்க வச்சா நெய்யாகும், நெய் ஒருபோதும் வீணாகாது.
2: கலைராஜன் ஐயா,
3: ஒரே நாளில் கெட்டு போகும் பாலுக்குள் ஒருபோதும் கெட்டு போகாத நெய் ஒளிஞ்சிருக்கு. நமது மனம் கூட அளவற்ற சக்திகளால் நிரம்பி இருக்கு. அதுல கொஞ்சம் நேர்மையான உண்மையான எண்ணங்களை போடுங்க, எல்லாம் நல்லபடியா இருக்கும், நல்லதாவே நடைபெறும். நமக்கு நாமே சிந்தனை செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை இன்னும் சரிபார்க்கணும், சரி செய்யணும். பிறகு பாருங்க, ஒருபோதும் தோல்வி என்பது நம்ம கிட்ட வராது, எல்லாம் மனசுதான், மனசு வைக்கணும். இப்படி பால் பற்றி நிறைய செய்திகள் நமது அலைபேசிக்கு வந்தது, அதை உங்ககிட்ட தெரிவித்தால் மற்றவர்களுக்கும் உபயோகரமா இருக்கும்னு தான் இந்த கடுதாசி. ஷேரிங் த நாலெட்ஜ், ஷேரிங் இஸ் பவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: பாட்டும் பயணமும்
1: நேரம் 7:34 20:02.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம்.

நாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் தெற்கே தென்றலாய், வடக்கே வாடையாய், கிழக்கே கொண்டலாய், மேற்கே மேலையாய், எத்திசை போயின் அத்திசையும் வருவேன் உன் முன்னே காற்றாக, உன் சுவாச காற்றாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை ஒரே ஒரு நாள் ஒட்டுமொத்த இயற்கையும் நமக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? காற்று இல்லாத இடம் எதுவும் கிடையாது. ஆனால் அதை உணர வைப்பதற்குத்தான் பல கருவிகள் இன்றைக்கு தேவைப்படுது. ஒவ்வொரு திசையிலிருந்து வீசுகின்ற காற்றிற்கு பெயர் வைத்து கொண்டாடிய மரபுதான் நம்முடைய மரபு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உங்களுக்காக கே.ஜே. யேசுதாஸுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 7:40. பூட்டி இருக்கிற கதவு ஓயாமல் தட்டுகிற காற்றுக்கு தெரியவில்லை அந்த வீட்டுக்காரர் ஊருக்கு திரும்பும் தேதியை. நேசிக்க தெரியாத மனிதரை கண்டால் காற்றுக்கு கூட என்னமாய் கோபம் வருகிறது, இப்படி புழுதி வாரி தூற்றுகிறது. பூமிக்குள் ஒருபோதும் புதைவதில்லை காற்று, உள்ளங்கைக்குள் மட்டும் அடங்குகிறது அன்பில். நிறைவேறாத என் ஒவ்வொரு கனவையும் காற்று சுமக்கிறது பெருமூச்சாய். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.
2: நேரம் 7:46:40. அத்தனை மொழிகளையும் தண்ணில் சுமக்கின்ற காற்றுக்கு தாய் பாஷை என்னவோ மௌனம்தான். என்றைக்காவது காற்றை நீங்கள் விசாரித்திருக்கிறீர்களா? ஒருவேளை காற்று இல்லை என்றால் இத்தனை இசைக்கருவிகளும் ராகமாக மாறியிருக்குமா? வாங்குகிற காற்றை வெளியே விடுவதால்தான் புல்லாங்குழல் அற்புத இசையாக ஒலிக்கிறது. அந்த காற்று ஒரு பாட்டை தருகிறது, அந்த காற்று ஒரு மன அமைதியை தருகிறது, அந்த காற்று சில நேரம் மனதிற்கு இதமான நினைவுகளை தருகிறது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலும் அப்படி காற்றிலே பாட்டை சுமந்து வருகிற ஒரு பாடல்தான். கேட்கலாம் வாங்க.

வாங்குகிற காற்றை தனக்குள்ளே வைத்து கொண்டிருப்பதால் தான் கால்பந்திற்கு உதை கிடைக்கிறது. தனக்குள் கிடைத்த காற்றை மற்றவர்களுக்கு அற்புத ராகங்களாக பகிர்ந்து கொடுப்பதால் நாதசுரத்திற்கும் புல்லாங்குழலுக்கும் உதடுகளால் மொத்தம் கிடைக்கிறது. நாமும் நமக்கு கிடைத்ததை நம்மோடு வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் மனப்பான்மையை காற்றிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நிகழ்ச்சியிலிருந்தும் உங்களிடமிருந்தும் விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா.

0: தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: மனிதர்களில் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இவங்களை பார்த்து நாம் பித்து குழியும்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்க கூடாது. அவங்க வேற இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம். அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்களை பார்த்து பித்துக்குழிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குதான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சுருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா? பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து 2 பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்கக்கிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடி

0: இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடைச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னான் அவன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மக்கள் மாளிகையில் காலை 10 மணியளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக நாளை பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெறுவது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ள இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இவர்கள் பணியாற்றுவார்கள் என்றும் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தவிக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்த போது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தவிக்க விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தவிக்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவிலான வண்டல் மண்ணை ஏரி மற்றும் குளங்களிலிருந்து எடுத்துச் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. இத்தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. tnesevai.tn.gov.in இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பித்த 10 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களால் அனுமதி வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இத்திட்டத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றிட ஏதுவாக மாவட்ட ஆட்சியர்கள் ஏரிகள் மற்றும் குளங்களின் பட்டியலை மாவட்ட அளவிலான அரசிதழில் வெளியிடுமாறு இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை அரசியல் ரீதியாக அணுகக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் காரணமாக தவிக அரசு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். கிட்னி திருட்டு குறித்த விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். யூடியூபர் சவுக் சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக் சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில், அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தைரியா கோகியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பஞ்சுவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சேகா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியுதய் அரோரா, ரியா தலால், அலியா கங்காரியா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ரு ஜோஹ்ரி

17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதன் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நவ்சி நஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

மனுஷங்க தங்களுக்குள்ள, அதாவது நம்ம ஒரு மனிதர்லேருந்து இன்னொரு மனிதர்கிட்ட வந்து நம்ம பேசுறது, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் வந்து மொழி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சாங்க. பட் கடவுள் வந்து அந்த மனிதர்கள்கிட்ட, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு கடவுள் இருக்கிறது, அந்த தொடர்பை வந்து ஏற்படுத்துறதுக்காக தான் அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. சொல்லுவாங்களே உலகத்தில் அன்பு தானே எல்லாம் இல்லையா. இப்போ எதுக்கு அன்பை பற்றி பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய பேரை வந்து பிடிக்கும். நம்ம வந்து ரொம்ப வந்து லவபிளாக ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்தோம் அப்படின்னா, நமக்கு பிடித்தவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்வோம் இல்லையா. அந்த அன்பின் மொழி அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ உங்களின் அன்பின் மொழி என்ன? அதாவது இப்போ நான் ரொம்ப ஒருத்தவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன் அப்படின்னா, எனக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு முதல்ல தெரியல அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு செய்கிறது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிடிச்ச சாப்பாடை செஞ்செல்லாம் கொடுக்க மாட்டேன், வாங்கி கொடுப்பேன். ஏன்னா நான் செஞ்சு கொடுக்கறது அவங்களுக்கு தண்டனை, வாங்கி கொடுப்பேன். ஏன்னா அவங்க மனசார வந்து வந்து சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து நம்ம வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது ஸ்வீட்டாக இருக்கலாம், இல்லை காரமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டிஃபன், எதா வாட் எவர் இட் மேட், எது இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய அன்பின் மொழி வந்து உணவாக தான் இருக்கும். உங்களின் அன்பின் மொழி என்ன? நீங்கள் ஒருத்தங்க மேலே அன்பாக இருக்கீங்கன்னா, அந்த அன்போட மொழி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் நீக்கு ஒரு நாலு கேஷில் கால் பண்ணி பேச போகிறீங்க. ஸோ நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணுங்கள். 2952-0853 இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்து பாம்பே படத்துலேருந்து வரப்போகுது. வித் பாரதி தமிழ் FM நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜி உமா அஜயகுமார்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னு போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.
2: விவித் பாரதி தமிழ் FM. 8:14 ஆயிற்றுக்கு.

0: ஸோ இன்னைக்கு நம்ம நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பின் வந்து அன்பை வந்து நம்ம வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு அபாரமான சக்தி இல்லையா. நிறைய பேர் வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க, லவபிளாக இருப்பாங்க, ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கலை வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம வீட்டுங்களில் நம்ம அப்பா பார்த்தாலும் சரி, அம்மா பார்த்தாலும் சரி, நம்ம மேலே அன்பு அளவுக்கு அதிகமாக வச்சுக்கோ அவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப கோபமாக அதை வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாது. அன்புக்குன்னு ஒரு மொழி இருக்குது, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான மொழி. நான் ரொம்ப அன்பாக இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் செய்வேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களோட அன்பு மொழி என்ன அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கால் பண்ணி பேச போகிறீங்க. 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணுங்கள். 2952-0853 2952-0853 2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம். காலையிலேருந்து நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த நேயர்கள் மற்ற நேயர்களுக்கு வழிவகுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்ககிட்ட நான் ரொம்ப அன்பாக வந்து நான் சொல்கிறேன். அதனால் காலையிலேருந்து நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கும் உங்களை மாதிரி பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மற்ற நேயர்களுக்கு விட்டு கொடுக்கலாம். இதுவும் ஒரு அன்பின் மொழி தான். ஓ இயேசு, நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம். அதாவது முதல் நேயர் வணக்கம்.
1: விருந்து உபசரிக்க சாப்பிடாம அனுப்ப மாட்டேன். கோடிட்டு காமிச்சிருப்பாரு அந்த அந்த விருந்து உணவு விருந்தோம்பல் வந்து ஒரு அன்பின் மொழி எடுத்துக்காட்டும் கண்டிப்பா. அதான் உண்மை.
0: சூப்பர் சூப்பர்.
1: எங்க வீட்டுக்கு வந்தாலுமே யாரு வந்தாலுமே கூட சாப்பிடாம அனுப்பாது. அனுப்ப வந்து 56 வயது ஆகுது, அவங்க சாப்பிடாம கை நினைக்காம எங்க வீட்டுல வந்து அனுப்ப மாட்டேன். அதான் எனக்கு ஒரு அன்பின் மொழிய இந்த தருணங்கள் வரைக்கும் நான் கடைபிடிச்சு வரேன்.
0: சூப்பர்.
1: இந்த டைட்டில் வைத்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
0: தேங்க்யூ. ஸோ இவரும் வந்து அன்பின் மொழி வந்து உணவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நானும் அதான் சொல்லியிருக்கேன். எதை வந்து அதிகமாக வந்து சொல்றாங்கன்னு பார்ப்போம். வணக்கம். கலா அவர்களே கூறுங்கள்.
2: மேடம், எங்கள் அக்கா வந்து அங்கதான் அவங்கள அன்பா பொருந்தி என்ன என்ன சாப்பிடுறேன் கேட்கும் மேடம். எங்கள் அக்கா இது சாப்பிட சொல்லுவோம். என் அம்மா நாங்கள் ஷேர் பண்ணி மூணு அக்கா வருவாங்க, அவங்க அழகா கமிச்சி
0: அன்பின் மொழி இல்லையா.
2: பிரியாணி கேப்பாங்க எங்க அக்கா, மட்டன் பிரியாணி போடுறீங்க, நாங்க பிரியாணி கொடுத்தோம் அவங்க சாப்பிட்டு திருப்தியா 6 மணிக்கு போவாங்க மேடம். காலை வந்து நாட்டுக்கான அவங்க சாப்பிட்டு குழந்தையா வருவோம், சாப்பிட்டு காலையே 6 மணிக்கு போவாங்க.
0: சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றிகள் நன்றிகள்மா. இவங்களும் அன்பின் மொழி வந்து உணவு அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றுன்னு இருக்குது. பட் எல்லாருமே வந்து இந்த உணவு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்க. சில பேர் ரொம்ப வந்து அஃபெக்ஷனாக தந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றது, ஏதாவது அவுட்டிங் கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை அவங்க பிடித்த நபர் கூட வந்து பேச வைப்பாங்க, அவங்களோட அன்பின் மொழியாக இருக்கலாம், ரொம்ப நாளாக சந்திக்காமல் இருந்த நபர்களை வந்து சந்திக்கப்பாங்க. ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து அன்பின் மொழியாக இருக்கும். உங்களின் அன்பின் மொழி என்ன அப்படிங்கறத எனக்கு நீங்க கால் பண்ணி பேச போறீங்க. சோ நிகேஷ்ல அடுத்த பாடல் முத்து படத்துல இருந்து உங்களுக்காக வரப்போகுது. 8:18 ஆயிட்டு இருக்கு. பிவிதாஸ்

0: எப்பவுமே அன்பு மட்டும் கடனா கொடுத்து பாருங்களேன், அது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வட்டியோடு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அன்பு மட்டும்தான் வந்து உலகின் சிறந்த மொழி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரொம்ப ஒருத்தங்க மேலே அன்பாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய மொழி அப்படிங்கிறது வந்து அன்போட மொழி அப்படிங்கிறது வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். அது அந்த அன்பை வெளிப்படுத்துகிற விதம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உங்களோட அன்பின் மொழி என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். நீங்கள் டயல் பண்ணி பேசலாம்னு நான் சொல்லியிருக்கேன். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: சைதாப்பேட்டிலேருந்து ஆனந்த் ராணி மேடம்.
0: ஆனந்த்
1: அன்பின்

0: மொழி உணவு தான்.
1: ஆமா மேடம், கண்டிப்பா.
0: ஓகேங்க, ஓகே, நன்றி.
1: நன்றி மேடம்,
0: நன்றி, நன்றி. எல்லாம் உணவுக்கு தான் அதிகமா ஓட் போடுறாங்களே. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து?
2: உளங்குடி நூர்தீன்.
0: நூர்தீன் அவர்களை கூறுங்கள்.
2: ஏமா, எங்க ஊர்ல இப்ப வந்து ஒரு வீட்டுல யாசகம் கேட்டு வந்தா போப்பா வேற இடமா இருப்பா அப்படின்னு தெரிஞ்சு விட்டுருவாங்க. அப்ப அந்த யாசகம் கேட்கறதுக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கும். ஆனா எங்க ஊர்ல என்னன்னு கேட்டா, யாசகம் கேட்டு வந்தா கையில காசு இல்லைண்டா, மாத் செய்யுங்க பாவா அப்படிமா.
0: அப்படின்னா
2: மாத் செய்யுங்க பாவான்னு சொன்னா மன்னிச்சுங்கன்னு அர்த்தம்.
0: ஓகே,
2: மாத் செய்யுங்க பாவா அப்படின்னு சொன்னா அவரு மனசு திருப்தியோட திரும்பி போவாரு.
0: ஓ, சரி சரி சரி.
2: இன்னைக்கு எங்க ஊர்ல அந்த பழக்கம் இருக்குமா தாய்?
0: சரிங்க சரிங்க, நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி. ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ரங்கிலா படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வெல்கம் பேக் மக்களே, இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. 8:32 ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ நிகழ்ச்சியில் நம்ம வந்து உங்களின் அன்பின் மொழி என்ன, அதாவது உங்களோட அன்பு மொழி எப்படியா இருக்கும் அப்படிங்கிறத நான் கேட்டுட்ருக்கேன். இப்போ வரைக்கும் பேசுகிறவங்க எல்லாரும் உணவு தாங்க எங்களோட அன்பின் மொழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லைங்க, இதை தவிர்த்து வேற இருக்குது, நான் ரொம்ப பாசமாக இருந்தேன், ரொம்ப அன்பாக இருந்தேன் அப்படின்னா நான் உடனே வந்து இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னா அது என்ன செய்வீங்க? எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: யார், எங்க இருந்த?
2: நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
1: ரதி பாலாஜி அவர்களே, வணக்கம், கூறுங்கள்.
2: நான் வந்து அன்புனா எது எது வச்சிருக்கேன்னா கையில அதை
1: குட்டுடுவேன்.
2: எங்கன்னா காசு கேட்டு வந்தா கூட நான் போய் கேட்டாண்ட நின்று எங்க வீட்டாண்ட வராத வரத்துக்கு
1: முன்னாடியே
2: கூப்பிட்டு குத்துடுவேன். என் கையில எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு வச்சு குத்துடுவேன்.
1: யாரு
2: யாரு வந்து எதை கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதே போல எங்க அப்பா அம்மாவும் யாரு யாரு வந்தாலும் ஹீரோ கார்ல இருந்து தயிர் கார் வரலாம் சாப்பிட்டு போவாங்க எங்க வீட்டுல.
1: சூப்பருங்க,
2: சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்கம்மா.
1: வெரி குட், வெரி குட், வெரி குட்.
2: தேங்க்ஸ்மா.
1: நன்றிகள், நன்றிகள்மா. கேட்கும் போது இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ஒரு அன்போட மொழி எப்படிலாம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது யோசிச்சு பாருங்க. நம்ம அதை செய்யும் போது, நமக்கு மற்றவங்க அதை செய்யும் போது இன்னும் எவ்வளவு அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லாருக்கும் நம்ம அன்பை வந்து வாரி வழங்குவோம். வணக்கம். வெரி நைஸ். வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: யார், இங்க இருந்துமா?
3: ஜெயசீலன்
1: அவர்களை கூறுங்கள்.
3: என்னுடைய பேச்சு என்ன உயிருமா? நான் போட்டது ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில 1000 ரூபாய் கொடுத்து ஒரு சேவிங்ஸ் பாஸ் ஆரம்பிச்சு
1: கொடுத்தேன்.
3: அதுதான் மாதம் செஞ்சது. அவ நான் கொடுக்குற காசு செலவுப்படுத்தி வேற காசை போட்டு வச்சா இன்னும் 5000 ரூபாய்க்கு இருந்தோம். ஏதாவது தேவை அதை எடுத்து வாங்கிக்கிறான்.
1: வெரி குட், வெரி குட். சூப்பர், சூப்பர். நன்றிகள்,
3: நன்றி,
1: நன்றி, நன்றி. அன்போட மொழி என்னோடது உணவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு உணவு கொடுத்துட்டாலும் மறுபடியும் வேறு எதுனா பண்ணுவோம் அப்படின்னா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். எனக்கு அது வந்து அன்போட மொழி. ஏன்னா அவங்களுக்கு பிடித்தமான ஆடையை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை வேர் பண்ணும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கள்ல, அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அதனால் ஆடைகள் வந்து நான் வந்து என்னோடய அன்பின் மொழியாக சில நேரங்களில் கூட இருக்கும். ஒய்ஸு நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க? ஹலோ, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. உங்க பேர் எங்க இருந்து?
4: நான் வேலூர் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் மேம்.
1: சந்திரசேகர் சொல்லுங்க
4: மேம். என்னுடைய அன்பினுடைய மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது கவலையா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட போய் ஆறுதல் வார்த்தை பேசுறது மேம். அது அன்பின் மொழி. நான் உங்களுக்காக இருக்கிறேன் அப்படிங்கறத எல்லா சமயங்களையும் ப்ரூவ் பண்ணுறது. அது எய்தர் அவங்களுடைய அன்பான வார்த்தைகள் அதன் மூலியமா வெளிப்படுத்துறது, அல்லது நான் உனக்காக இருக்கேன் அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணுறது மேம்.
1: அடுத்த பாடல் இந்தியன் படத்துல இருந்து உங்களுக்காக வரப்போகுது.

0: 102.3 FM.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீ கூறினால் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜே உமா ஜெயக்குமார். உங்களின் அன்பின் மொழி என்ன? நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கீங்க ஒருத்தமாரினா, நீங்கள் அந்த அன்பை வந்து எந்த லாங்குவேஜ் மூலமாக நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தான் நான் கேட்டுட்ருக்கேன். நீங்கள் சரத் நேயர், வணக்கம். ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கே?
2: கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்னு பேசுகிறோமா? இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம் கவிமூர்த்தி அவர்களே, கூறுங்கள்.
2: என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு என்றால் வந்து மனம் திறந்து பேசுவது தான். நான் மனம் திறந்து பேசுவேன். நானும் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். இன்முகத்தோடு தான் இருப்பேன், ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் இருப்பேன். உம்மன் சில பேர் வச்சிருப்பாங்க இல்லையா முகத்தை, எதுக்கு அத்தனை கோணங்களை வச்சுக்கணும் நம்ம வந்தது? அப்ப கோபம் வரும்போது 111 நரம்புகளை வேலை செய்யுதான். எதுக்கு அந்த அன்பு வந்து 11 நரம்புகளே நம்ம முடிச்சிடலாம் இல்லையா? அடுத்தது வந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்துவேன். நான் வந்து அவர்களுக்கு ஏற்ப சில நேரம் வந்து என்னை, சில நேரம் மட்டும் என்னை நான் மாற்றிக்கொள்வேன். பகைவனிடம் கூட வந்து நான் வந்து சென்று பேசுவேன், அவர்களும் எங்க மேல அன்பு செலுத்துவாங்க. வந்தது எனக்கு பகைவர்களே கிடையாதுமா. வந்து அன்பின் இலக்கணமே ஒரு ஸ்மைலிங் பேஸ் இருந்தாவே அன்பு போதுமா.
1: சூப்பர், அது உண்மை. உண்மை சிரித்த முகத்தோடு நம்ம வந்து எப்பவுமே இருக்கும் போது,
2: ஆமா, அன்பு வந்து வெளியே காட்டுறதுக்கு வேண்டி ஒரே ஒரு உபகரணம் வந்து சிரித்த முகம் தான்.
1: சூப்பர் சூப்பர், நைஸ் நைஸ். தேங்க்யூ தேங்க்யூ
2: தேங்க்யூ, நன்றி.
1: எஸ், வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்த?
3: கயப்பாக்கம் நடராஜன். நலமா இருக்கீங்களாம்பா?
1: நலமா இருக்கேன். நீங்க யார் பேசுறீங்க?
3: கயப்பாக்கத்திலிருந்து நடராஜன்.
1: நடராஜன் அவர்கள், கூறுங்கள் கூறுங்கள். காதலன் படத்துல இருந்து பாடல் வரும்போது, இந்த நார்மலாகவே நிறைய திரைப்படங்களை பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய பாட்டெலாம் நம்ம வந்து கேட்டிருப்போம். அந்த படத்துக்குள்ளேயே ஒரு அந்த மாண்டேஜ் மாதிரி ஏதோ ஒரு இடம் நடக்கும் போது ஒரு சின்ன சாங் பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் தட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த சாங் கேட்கும்போது வாவ்டா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு குட்டி குட்டி பாட்டு வந்து காதலில் வரும், பட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பாடல் உங்களுக்காக பாடல்கள் வரப்போகிறது, இணைந்திருங்கள்.

0: வணக்கம். நீ கூறினால் வணக்கம். யார் இங்கிருந்து? வணக்கம், கூறுங்கள். ஆஹா, லைன் என்ன ஆச்சுன்னு தெரியல, கட் ஆயிடுச்சு. வணக்கம், என்ன இருக்கீங்க, பேசலாம் சார்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருநன்றையூர் கணபதிங்க.
0: கணபதி அவர்களே, கூறுங்கள்.
1: என்ன பத்தி அவங்களுக்கு கால போல காலத்துக்கு இருக்கிற மாதிரி ஏதாவது அன்பு போயினா நல்ல.
0: கணபதி அவர்களே, உங்களுடைய லைன் ஏதோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, சரியாக கேட்கவில்லை என்று நினைக்கிறேன். நன்றி, நன்றி. ஐ ஸோ நிகேஷில் அடுத்ததாக வந்து என்ன படத்தில் வந்து பாடல் கேட்க போகிறீங்கன்னா, புதிய முகம் படத்தில் வந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: மனசு ஆச்சரியம் என்பது வயதுகால பழசு முத்து முத்தம் போடவா வரத்த புத்தம் புதுசு.
1: ஹாய், ஸோ இவ்வளோ நேரம் நீக்க விடனால வந்து உங்களின் அன்பின் மொழி என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. ரொம்ப நன்றி. எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அன்பாக இருந்தால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது எந்த ஒரு விஷயமே கிடையாது. அன்பு மட்டும்தானேங்க எல்லாம். ஓகே, ஸோ அப்படியே இந்த ஷோக்கு வந்து என்ட்டு கார்ட் போட்டுக்கிறேன். இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் FM நிகழ்ச்சி. உள்ள நேரம் வணங்கிட்டு இருந்தது அர்ஜுமா விஜயகுமார்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: உதய சூரியனுடைய செங்கதிர்கள் வந்தியத்தேவனுடைய முகத்தில் சுளீர் என்று பட்டு அவனை துயிலெழுப்பிவிட்டன. உறக்கம் தெளிந்ததும் எழுந்திருக்க அவனுக்கு மனம் வரவில்லை. கண்ணை விரித்து பார்த்தான். சற்று தூரத்தில் பயங்கர ரூபமுள்ள ரெண்டு சாமியார்கள் வந்து கொண்டிருந்தார். அவர்களுடைய திரித்துவிட்ட சடை, ஒரு கையில் திரிசூலம், இன்னொரு கையில் அக்னி குண்டம், இவற்றிலிருந்து அவ்விருவரும் காளாமுக வீர சைவர்கள் என்பதை வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். இவர்களுடன் வாதப்போர் செய்வதற்கு ஆழ்வார்க்கடியான் இங்கு இல்லையே என்ற எண்ணம் உண்டாயிற்று. அந்த காளாமுக சாமியார்கள் போகும் வரையில் கண்ணை மூடிக்கொண்டு தூங்குவது போல பாசாங்கு செய்வதென்று தீர்மானித்தான். அவர்கள் அவன் பக்கத்தில் வந்து நிற்பதாக அவன் உணர்ந்தபோது கண்களை திறக்கவில்லை. அவர்களில் ஒருவர் அருகில் வந்து கனைத்தபோது அவன் கண்ணை விழித்து பார்க்கவில்லை.
3: சிவோகம், பையன் நல்ல கும்பகரணனாயிருக்கிறான்
2: என்றார் ஒருவர்.
3: சிவோகம், இவனைப் போல ஒரு வாலிப புள்ள நமக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்
2: என்று சொன்னார் இன்னொரு சாமியார்.
4: சிவோகம், ஆளை பார்த்து முகம் களையா இருக்கிறதே என்று சொல்லுகிறாய். இவனால் நமக்கு பயனில்லை, வெகு சீக்கிரத்தில் இவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது
2: என்றார் முதல் வீரசைவர். மேலும் தூங்குவது போல பாசாங்கு செய்வது மூச்சு விட முடியாமல் திணறும் உணர்ச்சியை வந்தியத்தேவனுக்கு உண்டாயிற்று. என்றாலும் அந்த சமயம் விழித்தெழுந்தால் தன் பாசாங்கு வெளியாகிவிடும். மேலே அவர்கள் ஏதாவது பேசுவதை கேட்க முடியாமலும் போய்விடும். தனக்கு என்ன பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதையும் இவர்கள் ஒருவேளை சொல்லலாம் அல்லவா? ஆனால் அவன் எண்ணிய எண்ணம் நிறைவேறவில்லை.
4: சிவோகம், அவனவனுடைய தலையெழுத்து, நீ வா போகலாம்
2: என்று ஒரு வீரசைவர் கூற இருவரும் அங்கிருந்து நகர்ந்து சென்றார்கள். அவர்கள் சற்று தூரம் போவதற்கு அவகாசம் கொடுத்துவிட்டு வந்தியத்தேவன் எழுந்தான். சீக்கிரத்தில் இவனுக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்ற வார்த்தைகள் அவன் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தன. பழைய காபாலிகர்களின் பரம்பரையில் வந்தவர்கள் காளாமுகர்கள். காபாலிகர்களைப் போல அவர்கள் நரபலி கொடுப்பதில்லை. மற்றபடி காபாலிகர்களின் பழக்க வழக்கங்களை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். அவர்கள் மயானத்தில் அமர்ந்து கோரமான தவங்களை செய்து வருங்கால நிகழ்ச்சிகளை அறியும் சக்தி பெற்றிருந்ததாக பலர் நம்பினார்கள். சாபம் கொடுக்கும் சக்தி அவர்களுக்கு உண்டு என்று பாமர ஜனங்கள் எண்ணினார்கள். ஆகையால் காளாமுக சைவர்களின் கோபத்துக்கு ஆளாகாத வண்ணம் அவர்களுக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்ய பலர் ஆயத்தமாயிருந்தார்கள். சிற்றரசர்கள் பலர் ஆலயங்களில் காளாமுகர்களுக்கு வழக்கமாக அன்னமளிப்பதற்கு நிபந்தங்கள் விட்டிருந்தார்கள். இதுவரையில் சோழ மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த அரசர்கள் மட்டும் காளாமுகர்களுக்கு எந்தவித ஆதரவும் காட்டவில்லை. இந்த விவரங்களையெல்லாம் அறிந்திருந்த வந்தியத்தேவன், அவர்கள் ஏதாவது உளறிவிட்டு போகட்டும், இதுவரையில் நேராத ஆபத்து நமக்கு புதிதாக என்ன வந்துவிடப் போகிறது என்று எண்ணி தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொண்டான். ஆயினும் வருங்காலத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஆசை அவன் மனத்தை விட்டு அடியோடு அகன்று விடவில்லை. வந்தியத்தேவன் எழுந்து நின்று பார்த்தபோது அந்த காளாமுகர்கள் சற்று தூரத்தில் ஒரு பழைய மண்டபத்தின் அருகில் போய்க் கொண்டிருப்பதைக் கண்டான். மண்டபத்துக்கு அருகில் செயற்கை குன்றம் ஒன்று காணப்பட்டது. அதில் ஒரு குகை சிங்க முகத்துடன் வாயை பிளந்து கொண்டிருந்தது. பழைய நாட்களில் திகம்பர ஜெயினர்கள் கட்டி கொண்டிருந்த அந்த குகைகளை காளாமுகர்கள் பிடித்து கொண்டார்கள். அங்கே சென்று அவர்களுடன் சிறிது பேச்சு கொடுத்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தியத்தேவனுக்கு உண்டாயிற்று. குதிரையை கட்டியிருந்த இடத்திலேயே விட்டுவிட்டு செய்குன்றை நோக்கி போனான். மண்டபத்தை நெருங்கிய போது காளாமுகர்கள் குகையின் மறுபக்கத்தில் நின்று பேசியது அவன் காதில் லேசாக விழுந்தது.
4: அந்த பையன் பொய்த்தூக்கம் தூங்கவில்லை, உண்மையாகவே தான் தூங்கியிருக்க வேண்டும்
2: என்று சொன்னார் ஒருவர்.
4: அது எப்படி நிச்சயமா சொல்ற
2: என்றார் இன்னொருவர்.
4: அநாயம் வரப்போகிறது என்ற வார்த்தையை கேட்டவரை அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பாத மனிதர் யாரையும் நான் இதுவரை கண்டதில்லை. பையன் நல்ல தீரனாத்தான் தோன்றுறான். அவன் நம்மோட சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாத்தான் இருக்கும். நீ என்ன சொல்ற? இவனை போன்ற பாலிபர்கள் எதற்காக? இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சோழ நாட்டின் சிம்மாதனம் ஏறப்போகிறவனே காளாமுகத்தை சேரப்போகிறானே.
3: யார சொல்ற?
4: வேற யார? மதுராந்தக தேவனத்தான் சொல்ற. இது கூட உனக்கு தெரியலையா?

0: அது எப்படி? மொத்த ரெண்டு பேரு
1: ஊர்த்தன் தான் கடல்ல மூழ்கி இறந்துட்டானே, இன்னொத்தனோட காலம் குறுகி கொண்டிருக்கிறது.
2: வந்தியத்தேவன் அதற்கு மேல் அந்த காளாமுக சாமியார்களின் பேச்சை கேட்க சிறிதும் விரும்பவில்லை. அவர்களுடன் பேச்சு கொடுக்கவும் எண்ணவில்லை. விரைவிலே பழையாறை அடைந்து இளவரசியிடம் செய்தியை சொல்லிவிட்டு காஞ்சிக்கு போக விரும்பினார். எல்லோருக்கும் மேலாக தான் அதிகம் கடமைப்பட்டிருப்பது ஆதித்த கரிகாலருக்கு அல்லவா? அவரை எத்தனையோ வித அபாயங்கள் சூழ்ந்திருப்பது உண்மை. பார்த்திவேந்திரன் கூட பழுவூர் ராணியின் மாயவலையில் விழுந்து விட்டான். எந்த காரியத்திலும் படபடப்புடன் இறங்கக்கூடியவரான ஆதித்த கரிகாலர் எப்போது எந்தவித அபாயத்துக்கு உள்ளாவாரோ தெரியாது. அவரிடம் சென்று அவரை காத்து நிற்பது தன் முதன்மையான கடமை. வழியில் வீண் பொழுது போக்குவது பெருங்குற்றம். இந்த கணமே சென்று விட வேண்டும். வந்தியத்தேவன் சப்தமில்லாமல் திரும்பிச் சென்று குதிரை மீது ஏறிக்கொண்டான். குதிரையை வேகமாக தட்டிவிட்டான். காளாமுகர்களின் குகையோரமாகச் சென்றபோது அவர்கள் தன்னை வெறித்து நோக்குவதைக் கண்டான். ஒரு முகம் அவன் எப்போதோ பார்த்த முகம் போல தோன்றியது. ஆனால் நின்று பார்க்க விருப்பமின்றி மேலே சென்றான். வழியில் ஜன நெருக்கமான பல கிராமங்களை அவன் பார்த்தான். அங்கேயெல்லாம் இளவரசர் கடலில் மூழ்கியது பற்றிய செய்தி இன்னும் பரவவில்லை என்று தெரிந்தது. ஏனென்றால் ஜனங்கள் சாவதானமாக அவரவர்கள் வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதுவரையில் நல்லதுதான். இளவரசரை பற்றிய செய்தி பழையாறையை அடைவதற்குள் தான் அங்கே போய் சேர்ந்து விட வேண்டும். இளைய பிராட்டியிடம் உண்மையை அறிவித்து விட வேண்டும். குந்தவை தேவியின் காதில் வேறு விதமான செய்தி விழுந்தால் ஏதாவது விபரீதம் நேரிட்டு விடலாமல்லவா? இளைய பிராட்டியாவது நம்புவதற்கு தயங்கலாம். அந்த கொடும்பாளூர் இளவரசி உயிரையே விட்டாலும் விட்டு விடுவாள். இந்த எண்ணம் வந்தியத்தேவனுக்கு மிக்க பரபரப்பை உண்டாக்கிற்று. ஆனால் அவனுடைய அவசரம் குதிரைக்கு தெரியவில்லை. கால்களில் புதிதாக லாடம் அடிக்கப்பட்டிருந்த அந்த குதிரை வழக்கமான வேகத்துடன் கூட ஓட முடியாமல் தத்தளித்தது. கடைசியாக பிற்பகலில் சூரியன் அஸ்தமிப்பதற்கு 2 நாழிகை இருந்தபோதுதான் பழையாறை கோட்டையின் பெரிய சுவர் அவனுக்கு புலப்பட்டது. அதோ கோட்டை வாசலில் துர்கையின் கோவில் தெரிகிறது. கோட்டைக்குள் எப்படி பிரவேசிக்கிறது என்பதை பற்றி எத்தனையோ யோசனைகள் அவன் உள்ளத்தில் மின்னல் வேகத்தில் படையெடுத்து வந்தன. ஆனால் ஒன்றும் காரிய சாத்தியமாக தோன்றவில்லை. பனைமுத்திரை மோதிரமோ இங்கே பயன்படாது. ஏனென்றால் அந்த மோதிரத்துடன் வருவான் என்பது முன்னமே கோட்டை காவலர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கும். இப்போது மோதிரத்தை பார்த்ததும் வேறு விசாரணையின்றி சிறைப்படுத்தி விடுவார்கள். சின்ன பழுவேட்டரையரிடம் அவனை அனுப்பி விடுவார்கள். இளைய பிராட்டி குந்தவை தேவியை பார்ப்பதற்கு முன்னால் அவ்விதம் அகப்பட்டுக் கொள்ள அவன் சிறிதும் விரும்பவில்லை. யோசனை செய்த வண்ணம் குதிரையின் வேகத்தை அவன் குறைத்து கொண்டு கோட்டை வாசலை நெருங்கிய போது மற்றொரு திசையிலிருந்து ஒரு கூட்டம் வருவதைக் கண்டான். வேல் பிடித்த வீரர்கள், விருதுகளை சுமந்தவர்கள், குதிரைகள் ஏறி வந்தவர்கள். இவ்வளவு பேருக்கும் நடுவில் தாமரைப்பூ வடிவமாக அமைந்த ஒரு தங்க ரதம். ஆஹா, அந்த ரதத்தில் வீற்றிருப்பது யார்? இளவரசர் மதுராந்தகத்தேவர் அல்லவா? கடம்பூர் அரண்மனையிலும் தஞ்சாவூர் பொக்கிஷ நிலவரையிலும் பார்த்த அதே இளவரசர்தான். கோட்டைக்குள் பிரவேசிப்பதற்கு யுக்தி என்ன என்பது உடனே வந்தியத்தேவன் மனத்தில் தோன்றி அவனுக்கு உணர்ச்சியூட்டிவிட்டது. ஆபத்து வரப்போகிறது என்ற வார்த்தை காதில் விழுந்தால் அதை பற்றி அறிந்து கொள்ள விரும்பாதவனை இதுவரை நான் பார்த்ததில்லை. இவ்விதம் காளாமுகர்களில் ஒருவர் கூறிய வார்த்தைகள் அவன் மனத்தில் பதிந்திருந்தன. அவனே அந்த ஆவலுக்கு இடம் கொடுத்து விட்டான் அல்லவா? அந்த காளாமுகரின் யுக்தியை இங்கே கையாண்டு பார்க்க வேண்டியதுதான். தாமரை மலரின் வடிவமான தங்க ரதத்தை நோக்கி வந்தியத்தேவன் களைப்படைந்திருந்த தன் குதிரையை வேகமாகச் செலுத்தினான். மதுராந்தகத்தேவருடைய பரிவாரங்களில் யாரும் அவ்விதம் ஒருவன் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆகையால் அவனை யாரும் தடுக்க முன்வருவதற்குள் குதிரை ரதத்தின் சமீபத்தை அடைந்துவிட்டது. அந்த சமயத்தில் வந்தியத்தேவன் குதிரை மீது எழுந்து நின்றான். ரதத்தில் வீற்றிருந்த மதுராந்தகரை உற்று பார்த்தான். பார்த்துவிட்டு, ஓ அபாயம் என்று குரலை எழுப்பினான். உடனே தடாலென்று குதிரை மீதிருந்து தரையில் விழுந்து உரண்டான். குதிரை சில அடி தூரம் அப்பால் சென்று நின்றது. இவ்வளவும் சில வினாடி நேரத்தில் நடந்துவிட்டது. மதுராந்தகத்தேவரின் பரிவாரத்தைச் சேர்ந்த சிலர் அவனுடைய குதிரை ரதத்தை நோக்கி போவதைக் கண்டு அவசரமாக கத்தியை உரையிலிருந்து எடுத்தார்கள். சிலர் வேலை எறிவதற்கு குறிபார்த்தார்கள். அதற்குள் அவன் குதிரை மேல் நிற்க முயன்று கீழே விழுந்து விட்டபடியால் அவர்களுடைய கவலை நீங்கியது. பிறகு கீழே விழுந்தவனை பார்த்து எல்லோரும் சிரித்தார்கள். மதுராந்தகரும் சிரித்தார். அதற்குள் ரதம் நிறுத்தப்பட்டிருந்தது. அவர் கையை காட்டி சமிக்ஞை செய்யவே வீரர்கள் இருவர் வந்தியத்தேவனை அருகில் சென்று அவனை தூக்குவதற்கு முயன்றார்கள். அதற்குள் அவனை எழுந்து உட்கார்ந்திருந்தான். வீரர்களுடைய உதவி இல்லாமல்

0: எழுந்திருந்தான். தான் விழுந்தது பற்றி சிறிதும் கவனியாதது போல் இளவரசர் மதுராந்தகரையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவனை இப்படி அருகில் கொண்டு வாருங்கள் என்றார் இளவரசர். வீரர் இருவரும் வந்தியத்தேவனை கையை பிடித்து அழைத்துச் சென்று ரதத்தின் பக்கத்தில் நிறுத்தினார்கள். இன்னமும் அவனுடைய கண்கள் மதுராந்தகர் முகத்தின் பேரிலேயே இருந்தன.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த திருப்புறம்புய போர் சோழ பேரரசுக்கு அடித்தளம் இட்டதை ஏற்கனவே பார்த்தோம். அந்த போருக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அரிசலாற்று போரும் விடவை போரும் கூட வரலாற்று முக்கியத்துவம் கொண்டவைதான். இவற்றில் ஒன்றைத்தான் நந்தினி நினைவு கூர்ந்து வந்தியத்தேவனிடம் சொல்றார். பல்லவராயன் கோட்டை, பாண்டியராயன் கோட்டை என்றெல்லாம் குறிப்பிட்டது நினைவிருக்கும். இந்த சந்திப்பால பிரயாணம் தாமதப்பட்டாலும் இளவரசரை பத்தின செய்தி பரவல்லங்கிறது அவனுக்கு சற்று நிம்மதியை தந்தது. வீர வாலிபர்களை கண்டா காப்பாளிகர்கள் என்ன செய்வாங்க என்பத பார்த்திபன் கனவு நாவல்ல மாமல்லர் தம் மகளுக்கு சொல்றார். அவருடைய முகபாவத்தையும் கவனிக்கிறார். இங்க காலாமுகர்கள் சீண்டி பார்க்கறாங்க, இந்த வாலிபன் உண்மையிலேயே தூங்குறானா இல்லையான்னு. இதுல கிடைச்ச குறிப்பு மதுராந்தகரை வசப்படுத்த உதவுமா? தொடர்களை பார்க்கலாமா? சிவோகம், இத சிவ அகம் என்கிற ரெண்டு சொற்களின் இணைப்பாக கொள்ளணும். சிவம் மங்களம் அல்லது பரமாத்மா, அகம் நான் அல்லது ஜீவாத்மா. சிவோகம் சிவமே நான், சிவ என்ற சொல்லின் இறுதியில ஆ, அகம் என்கிற சொல்லின் முதல்ல ஆ உடன் உணரும் போது ஓன்னு தெரியும். சிவோகம் விசர்க சந்திங்கிற இலக்கண விதிப்படி இது அமையுது. செய்குன்றம் செயற்கையாக அமைக்கப்பட்ட குன்று. இது பற்றி நிறைய மேற்கோள்கள் இருந்தாலும் உலகின் முதல் பயண நூல்னு கருதப்படுற செங்கோன் தரைச்செலவு என்கிற நூல்ல உள்ள பகுதி கவனத்தை கவருது. சேனோங்கு அருவி தாழ்ந்த செய்குன்றமும் பானோங்கு வரிவண்டு பாடும் பொழில்களும். இந்த நூலை இயற்றியவர் கணியூர் சேந்தனார். திகம்பர ஜைனர்கள், ஜைன அல்லது சமண மதத்துல இருக்கிற இரு முக்கிய பிரிவுகள் திகம்பரர் ஸ்வேதாம்பரர். திகம்பரம் திக் அம்பரம், திக் திசை அல்லது வானம், அம்பரம் ஆடை. வானையே அல்லது திக்கையே ஆடையாக அணிஞ்ச துறவிகள் திகம்பரர். இதன் உட்பொருள் உலகப்பற்ற துறந்தவங்க. ஸ்வேதாம்பரர், ஸ்வேதம் வெண்மை, அம்பரம் ஆடை, வெள்ளை ஆடை அணிஞ்ச துறவிகள். இந்த ரெண்டு பிரிவினரும் சமண மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளான அஹிம்சை, சத்தியம், பற்றின்மை இந்த மூணையும் சிறப்பாக பின்பற்றி வருவார்கள். சாவதானமாக, இதன் பொருள் பதற்றம் இல்லாமல் இயல்பாக நிதானமாக. அவதானம் கவனம், ச அதனுடன் கூட, ச அவதானம் சாவதானம், கவனமாக செயற்படுவது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
4: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
3: 35 வருட இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.
5: தூங்காத கனவுகளுக்கு
6: துணையாக வரும் தேன்.

0: என் இனிய
1: பொன் நிலாவே.
2: நேரம் 9:15, 102.3 விவித் பாரதி தமிழ் ஃபெமில், என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் முதல் பாடல் விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து. இனி நெருங்கள்

9:20 ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக 7வது மனிதன் திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்க போகிறீங்க. அதனைத் தொடர்ந்து எந்த படத்துலேருந்து பாடல் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள்.

9:28 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டின பிரவேசம் படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள்.

9:34 ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உதயம் NH4 திரைப்படத்திலிருந்தும் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் வரப்போகுது. இணைந்திருங்கள்.

9:42 ஆயிட்டு இருக்கு. 102.3 வித் பாரதி, தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா ராவணன் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது, இணைந்திருங்கள்.

103.3 வித் பாரதி. தமிழ் ஃபேமில் என் இனியா பொன் நிலாவை வந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த படத்தை வந்து பாடலை கேட்க போகிறீங்க அப்படின்னா அபர்வ ராகங்கள் படத்தில் வந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வாத்திய படத்தில் வந்து பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள்.

0: இவ்வளவு நேரம் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிங்கன்னு நான் நம்புகிறேன். நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாமே உங்கள் மனசுக்கு பிடிச்சதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இணைந்திருங்கள்.
1: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: Yes, who is it?
1: Don.
2: Don. Don. Don.

102.3 விவித் பாரதி தமிழ் ஃபேமில் நீங்கள் இப்போ கேட்க போகிற நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடலோட முதல் வரியும் படத்தோட பெயர் உங்கள் பேர் மற்றும் ஊர் இதை நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற பாடல் எங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணி உங்களுக்காக நான் கட்டாயமாக ப்ளே பண்ணுவேன். ஸோ நிகழ்ச்சியில் வந்து முதல் பாடல் எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூர முல்லை படத்துலேருந்து வரப்போகுது. அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண் சொல்லிடுறேன், 944400123. மறுபடியும் சொல்கிறேன் வாட்ஸ்அப் எண் என்ன அப்படிங்கிறது, 944400123, 9444001023. இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் எனக்கு அனுப்பலாம், நான் அதிலேருந்து செலக்ட் பண்ணி உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, கற்பூர முல்லை படத்துலேருந்து, இணைந்திருங்கள்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்கக்கூடிய பாடலை தான் நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 9944001023, 9444001023. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்தமான பாடலோட முதல்வரையும் படத்தோட பெயரையும் உங்களது பெயர் மற்றும் ஊரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் கேட்குற பாடல் இங்கே கிட்டே இருந்துச்சுன்னா நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணி உங்களுக்காக பாடல் ப்ளே பண்ணுவேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, சிவசுப்ரமணியம் புதூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மனிதன் படத்திலருந்து பாடலை வந்து விரும்பி கேட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, மந்தை விலையிலிருந்து விநாயகம் அவர்கள் அலைப்பாயுதை படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பேக் டு பேக் உங்களுக்காக இணைந்திருங்கள்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் வெள்ளிக்கிழமை 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்
1: பக்தி பாடல்களும் நம்ம வந்து எடுத்து பாடணும். இந்த குரல்கள் மக்கள் மத்தியில வந்து பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா ஒரு சாம்பிள் ஒன்று பண்ணி பார்த்தோம், ஸோ நிறைய வரவேற்பு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மாதிரி குரல்கள் எடுத்து பாடக்கூடாது அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்.
0: 35 இசை பயணம், 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மணன் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.

0: உள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தம் அடி.
1: நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

அழைப்பில் உங்கள் தேர்வு. ஸோ சோசியல் மீடியா மூலமா, அதாவது நீங்க வந்து வாட்ஸ்அப் மூலமா நீங்க கேட்கிற பாடல் தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து கடைநல்லூர் மாரிச்செல்வம் வந்து முள்ளும் மலரும் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க, இணைந்திருங்கள்.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 10:24. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் வந்து அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா ஜானகி ஸ்ரீனிவாசன் நங்கனூர்லேருந்து கேட்டிருக்காங்க, மன்மத நீலை படத்துலேருந்து. அதனைத் தொடர்ந்து வெள்ளிவாக்கம் புஷ்பா அவர்கள் சோலையம்மா படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ இருவருக்காகவும் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது, இணைந்திருங்கள்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு. மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு. பரவாயில்லையே.
0: பேச்ச மாத்தாத, பாட்டப்படி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பத்து மணி 33 ஆயிட்டிருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் ஃபேம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாட்டு வரப்போகுது? உனக்காக மட்டும் படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, பொழிச்சலூர் பர்வத வர்த்தினி. அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்கட்டில் இருந்து சண்முகம் காதலர் தினம் படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, இணைந்திருங்கள்.

10:46 ஆயிட்ருக்கு. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சி நடத்துதா வந்து ஜெய் விஷ்ணு கும்முடி பூண்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலேருந்து, அதனைத் தொடர்ந்து மலர்விழி தருண் அவர்கள் வடக்கு சாலைப்பட்டிலேருந்து கேட்டிருக்காங்க புதுப்பாட்டு படத்திலேருந்து. ஸோ இவங்க ரெண்டு பேருக்காகவும் பாடல்கள் வந்துட்டுருக்கு. இணைந்திருங்கள்.

102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியோட இறுதி பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா சந்தோஷ் பெரியார் நகர்ல இருந்து கேட்டிருக்காங்க, தலைவாசல் படத்துல இருந்து. ஸோ அவங்களுக்காக அந்த பாடலோட அப்படியே நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு ரெண்டு கார்டு போட்டுக்கிறேன். எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட நிகழ்ச்சியில இருந்து டாடா பாபா சொல்றது ஆர்ஜி உமா விஜயகுமார், பி வித் அஸ்.

நேரம் 11 மணி. வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ எஃப்எம் 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்

இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் எல்லையில்லா மகிழ்ச்சி. ஆம், உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். இன்றைய மனசு மயம் நிகழ்ச்சியில் எந்த விதமான பாடல்கள் ஒளிவராகப் போகின்றது? இது ஒரு கோடைக்காலம். இந்த கோடைக்காலத்தில் இந்த வீசும் காற்று எப்படியா மனம் வீசுமோ? இந்த இரவு நேரத்தில் சிலர் உறக்கத்திற்கு செல்லியிருக்கலாம், சிலர் பயணத்தில் நீண்டு கொண்டிருக்கலாம். எப்படியோ இசை என்பது பொதுவானது. அப்படி இருக்கும்போது இதோ இந்த தென்றல் வீசும் காற்று கொஞ்சம் பூவோடு மணந்துட்டுமே. இதோ நிகழ்ச்சியின் முதல் பாடல். எஸ் ஜானகியின் குரலில் பஞ்சாருநாச்சலம் வெற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் முரட்டு காலை படத்திலிருந்து. எந்த பூவிலும் வாசம் உண்டு என்று இந்த தலைவி சொல்லும்போது இதோ இந்த தலைவன் எப்படி மறுக்க முடியும்?

பாடலை ரசித்து கொண்டிருக்கும் போதே இந்த ஒரு வார்த்தை வந்தது. எப்படி என்றால், அன்பில் ஆடும் மனமே, பண்பில் வாழும் குணமே, ஒளியே திருமகளே, புது உறவே, சுகம் பிறந்ததே என்று சொல்லி அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த இரவேளையில் சொல்லும்போது, அன்பில் ஆடும் மனமாய் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும். ஆம், எந்த பூவிலும் வாசம் உண்டு என்று சொல்லி வந்தது அந்த பாடல். அடுத்து வரும் பாடல், இந்த பூவானது பூஜைக்கு ஏற்றது என்று தலைவன் சொல்லும்போது தலைவி எப்படி மறுக்க முடியும்? அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். அடுத்து வரும் பாடல், சித்ரா கங்கையம்மன் இணைந்து பாடியுள்ள பாடல். பாடல் இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் நீதானே அந்த குயில். ஆம் நேர்களே, பூஜைக்கேத்த பூவிது இந்த ராத்திரி வேளையில் உங்கள் செவிகளில் மனம் வீசட்டும் இப்படியாக.

என்று பூத்ததாம். அந்த பூ என்ன பூ என்று சொல்லி கேட்கும்போது பாடலே முடிந்துவிட்டது. அடுத்து வரும் பாடல் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா. கடலோர கவிதைகள் படத்திலிருந்து இதோ அந்த பூவின் வாசம் எந்த பூ என்று சொல்ல வருகின்றது, கேட்கலாமா?

என்ன நேயர்களே, இந்த இரவு நேரத்தில் அந்த பூவின் வாசம் முகர்ந்து கொண்டீர்களா அல்லது செவிமடுத்து கேட்டீர்களா? எஸ்பி பாலசோனியும் எஸ் ஜானகி பாடியுள்ள அடுத்த பாடல் வைரமுத்து இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் மண்வாசனை படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இதோ மறைத்து வைத்த இந்த பூவின் வாசம் இதோ காற்றலைகளில் வீசட்டும் இந்த இரவு நேரத்தில்.

மனசு மயங்கும் வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். அடுத்து வரும் பாடல் கேஜி ஏசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல், எம்ஜி வல்லபன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் எச்சில் இரவுகள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த பூங்காற்றில் இந்த வீசும் தென்றல் இப்படியாய் செவி மடுக்க உங்களுக்காக.

அந்த பூவுக்கு மட்டும் வாசம் இருந்தால் நிச்சயமாக எப்படியும் அதுவும் பாடத்தானே செய்யும். அந்த பாடலை நாங்கள் ஒளிபரப்பும் போது நீங்களும் பாடத்தானே செய்திருப்பீர்கள். இதோ இந்த இரவு வேளையில் பாடலாமா அல்லது தூங்கச் செல்லலாமா என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெளிவாய் தெரிகிறது. ஆம்நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவர்களை வாசிக்க இல்லை சுவாசிக்க காத்திருக்கிறோம். இப்பொழுது நிறைய நேர்கள் கவிதையோடும் இலக்கிய நயத்தோடும் படிக்கும்போதே எனக்குள்ளாய் மனம் வீசுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியாக இந்த இரவு நேரத்தில் அடுத்து வரும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் கங்கை அமரன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் 16 வயதினிலே படத்திலிருந்து இதோ இந்த செந்தூரப்பூவின் மனம் வீசும் உங்களுக்காக செவிகளில் கேட்கலாமா?

ஆகாஷவாணி சென்னை வானொலி விருத்பாறை தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, மனசுமயம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். செந்தூரப்பூவின் வாசம் கேட்கும்போதே மீண்டுமாய் கேட்க தூண்டும் அல்லவா? எஸ்பி பாலசுவனியும் சசிரேகா பாடியுள்ள பாடல், முத்துலிங்கம் இயற்றி மனோஜ் கியான் இசையமைப்பில் செந்தூரப்பூவி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. கேட்கலாமா?

செந்தூரப்பூவின் வாசம் எப்படி மீண்டும் மீண்டும் வந்ததோ, அடுத்து வரும் பாடல் மெல்ல பேசட்டும். அந்த பூவின் சத்தத்தை கேட்க இந்த இருவேளையில் நீங்கள் ஆயத்தமா? பி ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் இயற்றி இசைமித்த பாடல், சின்னப்பூவே மெல்ல பேசு படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த சின்னப்பூவின் பேச்சு உங்களை எப்படி ரசிக்க வைக்கின்றது பார்க்கலாமா?

0: முகநூல் வழியே ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டு பாடல் ரசித்து கொண்டே தங்களுடைய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தினார்கள்னு தான் சொல்ல வேண்டும். எப்படி என்றால், ஒவ்வொரு நேயர்களும் இந்த இரவு வேளையில் பாடல் ரசித்து கொண்டே பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது எப்படி சொல்வது? பர்வத வர்த்தனை என்ற அன்பு நேயர், நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை வரவேற்கிறோம். மனசு மயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்கு முதல் பாடலை சூப்பர் என சொல்லி தன் பாடலை பதிவிட்டிருக்கின்றார். அடுத்து பம்மல் காமராஜபுரம் புஷ்பா என்ற அன்பு நேயரும், இனிய இரவு வணக்கம், மனசு மயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் அருமை என சொல்லியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து முத்துலட்சுமி என்ற அன்பு நேயர், அம்பத்தூரிலிருந்து, இனிய இரவு வணக்கம், மனசு மயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லி ஒவ்வொரு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதே வேளையில் சாந்தி ரமேஷ் என்ற அன்பு நேயரும் இரவு வணக்கம் என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பு நேயர் ஒரு பதாகை வெளியிட்டு விஷஸ் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து முள்ளக்காடு பாபு என்ற அன்பு நேயரும், இனிய இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். வீரராகவன் எப்பொழுதும் வழக்கம் போல மாதவரத்திலிருந்து கவிதை நடையில் இன்னிசை பொழியும் பண்பலை இதமாக தருகின்ற ராகமழை இதயங்கள் ரசிக்கும் தேனலை இன்றைய இரவு ஜொலிக்கும் அலை என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். நன்றி. அவளைத் தொடர்ந்து புரட்சவாக்கம் சௌந்தரராஜன் அவர்களும் மனசமய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவளைத் தொடர்ந்து பம்மல் ராஜன் அவர்களும், ராஜன் சுப்பிரமணியன் என்று பதிவிட்டிருக்கின்றார். இனிய இரவு வணக்கம். உண்மையை சொன்னால் இளையராஜா இசையமைத்து அவரே பாடிய பாடல்களை மனம் இரவு நேரத்தில் கேட்க தூண்டுகிறது என சொல்லியிருக்கின்றார். திருப்பூர் மாவட்டம் முருகன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ் என்ற அன்பு நேயரும், நீண்ட இடைவெளிக்கு பிறகு இசையால் இணையும் தங்களது தொகுப்பில் வரும் மனசுமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பூமணம் வீசும் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருப்பூர் முருகன் அவர்கள், கொடியிலேயே மல்லிப்பூ என இந்த இரவு வேளையில் மனதை மயக்க வந்த மல்லிப்பூ என சொல்லி எந்த மனதை எங்கோ கொண்டு சென்று விட்டது என சொல்லி பாராட்டியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் சூறை கிராமம் வினோத் என்ற அன்பு நேயரும், நிலவின் ஒளியில் நனைந்தபடி கசிக்கிறது இசை, இரவின் மடியில் கரைகிறது என் மனதின் அசை, இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சியின் பாடல்கள் அணிய இனிமை என பதிவிட்டிருக்கின்றார். பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர் பிரபு அவர்களும், இனிய இரவு வணக்கம், மயன சமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தோப்பூர் சீனிவாசன் அவர்களும், வணக்கம் ஐயா, நலமா, மண் வாசனை அழகு என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பர்வதவர்த்தினி, அம்பத்தூர் முத்துலட்சுமி அன்பு நேயர்களும் தங்களுடைய பதிவுகளை மீண்டுமாக பதிவு செய்திருக்கிறார்கள். தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ் அவர்கள், ஊரூரங்கும் வேளையில் வெடித்திருக்கும் உள்ளங்களுக்கும் கேட்கும் இதயங்களுக்கும் இனி இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். கலீல் அகமது அவர்களும், சாங் சூப்பர் என சொல்லி பொன்னிருந்து பதிவிட்டிருக்கின்றார். அவளைத் தொடர்ந்து தோப்பூர் சீனிவாசனும், விழுப்புரம் முரளிதர அன்பணிகளும் மீண்டும் பதிவிட்டிருக்கிறார்கள். 16 வயதில் செந்தூரப்பூவை பாட்டு வரலன்னு நினைச்சேன், வந்துடுச்சு. நாங்கள் தூங்க மாட்டோம், மனசு மயம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே தான் தூங்குவோம். 12 மணிக்கு பாடல்கள் எல்லாம் தூங்க விடாமல் அழகழகான பாடல்கள் எல்லாம் போடுறீங்க. நைட் வேலையெல்லாம் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. மனசு மயங்கும் நிகழ்ச்சி பாட்டு கேட்க மயங்கி போய் இருக்கிறோம். தூக்கம் வரவில்லை பீட்டர்ஸா என சொல்லியிருக்கின்றார்கள். புஷ்பவல்லி என்ற அன்பு நேயர், அவர்களைத் தொடர்ந்து ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்கள் என்று சொல்லுவதை விட இசையை ரசித்து கொண்டே அதனுடைய சந்தோஷத்தை ஆனந்தத்தை வார்த்தையாக விவரித்து சொல்லி வருகிறார்கள். நேரம் இப்போது 11:45. சரி நேயர்களே, பூவின் வாசத்தையும் பூவையும் என்று சொல்லி ஒவ்வொரு பூவின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும்போது, இதோ இந்த பாடல் உங்களுக்கான சமர்ப்பணம். இந்த பூ உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ எனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை தருகிறதா இருக்கிறது. பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகியின் குரல்களில் கங்கை அமரன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அம்மன் கோயில் கிழக்காலே, இதோ இந்த பூவை எடுத்து உங்களுக்கு பூமாலையாய் சூட்டுகிறோம் அன்பு நேயர்களே.
1: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை

அடுத்து வரும் பாடல் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியுள்ள பாடல். கண்மணி சுப்பு இயற்றிய இந்த பாடல் தர்மபத்தினி படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இதோ நீங்கள் தேடும் இந்த பூ இதுதானோ?

நிகழ்ச்சி நிறைவாக கேஜி யேசுதாஸ் குரலில் வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. மனசமயம் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் சொல்ல துடிக்குது மனசு படத்திலிருந்து. நேர்களே, இந்த பூவான வாசம் உங்களிடம் இன்று மட்டுமல்ல என்றும் மனம் வீசும். எப்படியாக விவித் பாரதி தமிழகம் 102.3 நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது. சரி நேர்களே, நிகழ்ச்சி நிறைவான பாடலை தொடர்ந்து நள்ளிரவு 12 முதல் 4 வரை இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது இசையோடு ஆர்ஜே பீட்டர்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
3: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: அன்பு நேயர்களே, தொடர்ந்து காற்றின் மொழி 1 மணி நேரத்திலும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரம், தொடர்ந்து 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகள், 3 மணியிலிருந்து இன்னிசை இரவு என்று சொல்லி இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக. இசையோடு பயணிப்பது ஆர்ஜே பீட்டர். நேர்களே, இணைந்திருப்போம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இதோ காற்றின் மொழி.
4: காற்றின் மொழி.

0: தொட்டு தரும் பாவைப்பட்டு கண்ணம் கட்டுக்குலையாத மங்கை வண்ணம் விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

பாரு லாபநேசன் தலைய பாரு சுத்தி நிற்கும் ராட்சசர்கள் மீச பாரு மோத வந்து சண்டை போட்டு மூக்கருந்து ஓடி போகும் சூர்பனகே இங்கே பாரு மோத வந்து சண்டை போட்டு மூக்கருந்து ஓடி போகும் சூர்பனகே.

ஜொலிக்கும் லட்சுமி முகத்தை பாரு, பத்தினிய நல்லா பாரு, உலகம் சொல்லும் உத்தமியே இங்கே பாரு, ரத்தினம் போலே ஜொலிக்கும்.

அவங்க போல நடக்கணும்னு நினைச்சு பாரு. பாரு கண்ணா பாரு பயாஸ்கோப்பு படத்தை.

வயசிலே எழனி வித்து.

La la la la la la.

0: இப்போ என்ன டைம்?
1: பரவாயில்ல, நல்ல டைம் தான்.
0: அப்போ லெட் அஸ் ஸ்டார்ட்.
1: ஓ கம் ஆன், யூ ஸ்டார்ட்.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது இன்னிசை இரவு. நேரம் 4:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். எம்.கே. தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல் பாபநாசம் சிவன் இயற்றியது. ஜி. ராமநாதன் இசையமைப்பில் அரிதாஸ் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

அடுத்து கிருஷ்ண பக்தி படத்திலிருந்து எம்எல் வசந்தகுமாரி பாடியுள்ள பாடல். பாடல் இயற்றியவர் உடுமலை நாராயணகவி, இசை எஸ் வி வெங்கட்ராமன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில். சோபில்லு சப்தஸ்வர ஜெகன்மோகினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை. ரூபகதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில். தொடர்ந்து சுத்தசாவிரி ராகத்தில் அமைந்த தாரிணி தெலுசு கொண்டி தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காஞ்சிபுரம் ஆர். ஏழுமலை அவர்கள் தவில்.

0: நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் முதலாவதாக அனுமான் சாலிசா, பாடியவர் பி. உன்னிகிருஷ்ணன்.

0: ಸಹಿತು ಹೃದಯ ಬಸು ಸುರಭೂ
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து அனுமத் வடவானல ஸ்தோத்திரம் பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

நாம் இணைந்திருப்பது தெய்வீக ராகத்தில். இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாம்பே சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ சரஸ்வதி நவரத்ன மாலாய்